நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 12 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை மாதம் 19 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 2 தேதி சனிக்கிழமை. இனி தன்யாசி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: தன்யாசி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறளமுதம்
2: ஊழ் 38 அதிகாரம் 4வது குறட்பா.

ஊழின் காரணத்தால் உலகத்து இயற்கையானது இருவேறு வகைப்படும். செல்வராதல் வேறு ஊழ், தெளிவான அறிவினராதல் வேறு ஊழாகும். இரு

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் 6-10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கே ஏ மதுரமணி அவர்கள். 6:15 தெய்வீக கானங்களோடு ஆனந்த ராகம், 6:35 மடல் மாணிக்கம், 6:45 மாநில செய்திகள், 7 மலரும் காலை மலர். இதில் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மனமிரும்பும் பாடல்களோடு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணை செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வசந்தாழைப்பு, பசுமை புத்தாக்கம், ஆகாய தாமரையில் காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ள சுஸ்மிதா கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 10 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்கள், புதிய முகம் டைம் திரைப்பட பாடல்கள் வளம் வர கேட்டு ரசிக்கலாம். காலை 11 திருச்சி சேலம் மகளன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் சரிகம ரசிகம மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த திரைசே பாடல்கள் வளம்புறம், 11:30 ஸ்டம்ப்டு நண்பர்கள், 12:10 மங்கையர் உலகம், 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம், 1 தேனிசை தின்றலாய் வளம்புறும் மதுர கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம், கால்நடைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி பெட்வாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். இரண்டு மணிமலர், இதில் லிட்டில் ஸ்டார் பன்னிசை பாடகர் யு அண்ணாமலை பங்கேற்கும் நேர்முகம், தொடர்ந்து சிறுவரிசை மேடை எஸ் ஸ்ரீவத்சன் மிருதங்கம், நிறைவாக கதை என்னும் தேவதை கேட்கலாம். இசை தூரல் வரும் 3:00, 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொட்மாலை 5:00, 6:00 ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள், 6:30 மாநில செய்திகள், இரவு 7 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சயின்ஸ் பீரியா உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும் உதவி பேராசிரியர் ராஜா சுதாகர் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும், 7:25 உழவர் உலகம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டு தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். எட்டு மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைந்து வரும் இனிய ராகம், 10 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி வானொலி பிரியர்களின் என்ன பகிர்வுகள் இடம்பெறும், 9 அரங்கிசை யாமினி ரமேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம், பகல் 12:10 சங்கீத சாரலில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியிலிருந்து சில

பகுதிகள் ஒலிபரப்பாக கேட்டு ரசிக்கலாம். இரவு 7:10 மதுரை மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 10 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் ஹச்எம் ஸ்மிதா, சிஞ்சு சுஜேதன் ஆகியோரின் வயலின் இசையை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்ப நாய் பைரவ் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுதக்கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: CA's investments further reflect the deepening economic linkages of the two nations. Field operations for the house listing and housing census under Phase 1 of Census 2027 commenced in Andhra Pradesh, Arunachal Pradesh, Haryana, Chandigarh, Madhya Pradesh and Chhattisgarh yesterday. The Ministry of Home Affairs said the exercise will continue till 30th of this month, during which trained enumerators will carry out house-to-house data collection following the completion of the self-enumeration period in these regions. Meanwhile, the self-enumeration facility has also begun in the Municipal Corporation of Delhi area, Rajasthan, Maharashtra, Meghalaya and Jharkhand. The online facility will remain open till 15th of this month, after which house-to-house operations will be conducted from 16th of this month to 14th of next month. In Bihar, the 15-day self-enumeration period ends today and field operations will begin today and continue till 31st of this month. U.S. President Donald Trump has rejected Iran's latest proposal to end the ongoing conflict, casting doubt on prospects for a negotiated settlement and warning of the risk of further escalation. Iran submitted its revised offer through mediators, with state media confirming the handover. Trump acknowledged that Tehran had made strides in negotiations but said he remains dissatisfied with the terms on the table, stating that Iran is seeking concessions he cannot accept. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur. Today, Chennai Super Kings will take on Mumbai Indians at M.H. Chidambaram Stadium, Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10
2: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
3: நல்ல வழிகாட்டுதல் வாழ்க்கையை உயர்த்தும். ஒரு குருகுலத்தில் பல மாணவர்கள் கல்வி கற்றனர். அந்த ஆசிரியர் மிகவும் அறிவாளி. ஒரு நாள் அவர் 3 விதமான விதைகளை மாணவர்களுக்கு கொடுத்தார். இவற்றை 3 நிலங்களில் விதையுங்கள் என்றார். ஒரு மாணவன் நல்ல நிலத்தில் விதைத்தான். மற்றொரு மாணவன் கற்கள் உள்ள நிலத்தில் விதைத்தான். மூன்றாவது மாணவன் நீர் இல்லாத இடத்தில் விதைத்தான். சில மாதங்கள் கழித்து ஆசிரியர் அவர்கள் செய்ததை பார்க்க சென்றார். நல்ல நிலத்தில் விதைத்த விதை அழகாக வளர்ந்தது. மற்ற 2 விதைகளும் வளரவில்லை. அப்பொழுது ஆசிரியர் கூறினார், மனிதன் அறிவும் இதுபோல்தான். அறிவு வளர வேண்டுமெனில் நல்ல சூழலும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை. அறிவு வளர நல்ல ஆசிரியரும் அவரது அறிவுரையும் அவசியம். திரிக்கடுகம் என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இந்த நூல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை எளிய முறையில் கற்றுக் கொடுக்கிறது. திரிக்கடுகம் என்ற பெயருக்கு ஒரு சிறப்பு அர்த்தமும் உள்ளது. மருத்துவத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற 3 பொருட்கள் சேர்ந்து மருந்தாக பயன்படுகின்றன. அவற்றை திரிக்கடுகம் என்று கூறுவர். அதேபோல் இந்த நூலில் கூறப்படும் நல்ல கருத்துக்கள் மனித வாழ்க்கைக்கு ஒரு மருந்தாக அமைகின்றன. அன்புடையோரோடு நட்பு, ஒழுக்கமுடன் வாழ்தல், இம்மூன்றும் மனிதனை உயர்த்தும். இந்த பாடல் 3 முக்கியமான வாழ்க்கை நெறிகளை கூறுகிறது. அறிவுடையோருடன் பழக வேண்டும். அவர்களின் அறிவும் அனுபவமும் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அறிவு என்பது கற்ற கல்வியால் மட்டும் வருவதில்லை. சூழ்நிலைக்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்பார்களே அதுதான். எப்படி, எங்கு, எவ்வாறு பேச வேண்டும் என்று அறிந்து செயல்படுவதன் மூலமே ஒருவனின் அறிவு அறியப்படுகிறது. மேலும் ஒருவன் அறிவு உள்ளவன், அறிவில் சிறந்தவன் என்பதை அவன் ஒரு விஷயத்தை அணுகுவதன் மூலமே அவன் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் வள்ளுவர் கூறுகிறார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒருவர் சொன்னதை அப்படியே நம்பாமல் அதன் உண்மையான அர்த்தத்தையும் மெய்ஞான பயனையும் ஆராய்ந்து அறிவதே உண்மையான அறிவு. இதைத்தான் திரிக்கடுகமும் நமக்கு கூறுகிறது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார்கள். கடையேழு வள்ளல்களுள் ஒருவனான நெடுமான் அஞ்சி தான் பெற்ற அரிய ஆயுளை நீட்டிக்கும் அதிசய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு வழங்கினார். தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தொண்டாற்றுவது முக்கியம் என கருதி தான் அழியா தன்மை பெறுவதை விட ஔவையார் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று அவர் அந்த கனியை ஔவையாருக்கு வழங்கினார். இந்த வரலாற்று நிகழ்வு அன்பு கொண்டவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதே வாழ்க்கை.

0: கல்வியல் கோட்பாடு. ஓர் அரசன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? இதை புறநானூறு சங்ககால அரசர்கள் வீரம் மற்றும் சமூக வாழ்வை பாடும் 400 புறப்பொருள் பாடல்களை கொண்டு வாழ்வின் நீதியை நமக்கு உணர்த்துகிறது. மேலும் இதில் மன்னனுக்கு முக்கியமானதாக கருதப்படுவதில் ஒன்று ஒழுக்கம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதனால் திருக்கடுகம் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, நல்ல நண்பர்கள், நல்ல அறிவு, நல்ல ஒழுக்கம், இவை மனிதனை உயர்த்தும். தமிழ் இலக்கியம் கூறும் இந்த நெறிகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாவதி, குண்டலைக்கேசி, இவையும் அறிவு, ஒழுக்கம், நல்ல பண்பு இவற்றையே குறிப்பிடுகிறது. நல்லாதனார் ஒவ்வொரு வெண்பாவிலும் மனிதனின் அறியாமையை போக்கி நல்ல வாழ்வுகளுக்கான நீதியை கூறுகிறார். வாழ்க்கையின் நீதி என்பது நேர்மை, நிலையாமை, அறநெறி மற்றும் தர்மத்தை பின்பற்றி நல்ல செயல்களை செய்வதாகும். கல்வி அறிவுடன் நற்பண்புகளை வளர்த்து அறவழியில் வாழ்வதை குறிக்கிறது. இது பிளாட்டோவின் கூற்றுப்படி சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தையும் சாணக்கிய நீதி, அதாவது வாழ்வில் வெற்றி பெற நற்பண்புகளை பின்பற்றுதல் வேண்டும். இதுவே திருக்குறள் மற்றும் திரிகடுகம் கூறும் வாழ்வின் உண்மை. வாய்மை, உண்மை, நேர்மை, இனிமை, இதுவே நல்ல அறிவு அறம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை, என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

நம்பிக்கை கொண்டு நல்லதை செய்து வாழ்க்கையில் வளர்ச்சியடைவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்தராகம். முதல் பாடல் சோபனா விக்னேஷ் பாடியது.

இனிமையாய் உதயமான இந்த நாளில் இன்னல்களின்றி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம். இனி சித்திரை திருவிழா நடைபெறும் ஆலயங்களும் நிகழ்வுகளும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். திருச்சி திருவரங்கம் அருள்மிகு செல்லியம்மன் ஆலயத்தில் இன்று விடையாற்றி உற்சவம். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் நெல்லிவனநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று விடையாற்றி சண்டிகேஸ்வரர் உற்சவம். கரூர் அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று ஆளும் பல்லக்கு. கரூர் மாவட்டம் ரத்தினகிரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை சப்தாபரணம், இரவு தீர்த்தவாரி. தஞ்சாவூர் மாவட்டம் ஏந்தல் நீலகண்ட பிள்ளையார் திருக்கோவிலில் இன்று காலை மணி 10:30 மேல் திருக்கல்யாணம். தஞ்சாவூர் மாவட்டம் புளியகுடி நாககன்னியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை 5:30 அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். மாலை 6:00 அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி ஆலயத்தில் இன்று விடையாற்றி உற்சவம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை 10:00 விடையாற்றி உற்சவம், பஞ்சமூர்த்திகள் யதாஸ்தான பிரவேசம். ஆனந்த ராகத்தில் இனி சூளமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: விழவு சொந்தங்கள், உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 19 நாள் சனிக்கிழமை. இப்போது உங்களுக்காக மடல் மாணிக்கம் எழுதும் கடதாசி.
2: அன்புள்ளம் கொண்ட சிதம்பரநாதன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில் காலம் என்பது நமக்கு மட்டும்தானா, எல்லா உயிரினங்களுக்கும் தான். அதிக வெப்பநிலை காரணமா ஆடு மாடுகளை வெயில் நேரத்துல மேய்ச்சலுக்கு விட கூடாதும்பாங்க. பெரும்பாலும் கொட்டில்ல கட்டி வச்சு தீவனம் போடணும். காலை நேரம் மாலை நேரம் இந்த ரெண்டு வேளைகள்ல மட்டும் வெளியே மேய விடலாம். கூடுதலான வெப்பம் காரணமா பாம்புகள் குளிர்ந்த இடங்களை தேடும். நீண்ட நேரம் ஜன்னல்களை திறந்து வைக்க கூடாது. நாகப்பாம்பு மற்றும் சில பாம்பு இனங்கள் மிக உயர்ந்த உயரத்தையும் எட்டும். மாலை வேளைகளில் வீட்டின் முன் பின் கதவுகளை திறந்து வைப்பதை தவிர்க்கணும். இந்த ஊர்வன முற்றிலும் அமைதியாவே நடமாடுறதுனால அதன் ஓசை நமக்கு கேட்காமலேயே வீட்டிற்குள் நுழையலாம். குளிர்ச்சி தரும் மர நிழலின் கீழ் உட்காருவதற்கு முன்னால கிளைகள் மீது பாம்புகள் இருக்கான்னு பாத்துக்கணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னால கட்டிலை சுத்தி பரிசோதிச்சுக்கணும். போர்வை தலையணைக்குள் பாம்புகள் பதுங்கி இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும். அடம்பான இடங்களை குளிர்ச்சியான இடங்களை எங்கன்னு தேடி வரும் இந்த ஊர்வன உயிரினம்.
3: சிதம்பரநாதன் சார்,
2: கிராமத்திலெல்லாம் மாலை நேரத்துல பாய் கட்டில் போட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பாம்பு மட்டுமல்ல, பூரான் தேள் நட்டுவாக்கிலி போன்ற விஷ ஜந்துக்களும் இரவில் நடமாடும். வீட்டை சுத்தி இருக்கும் புதர் செடிகளை அகற்றி சுத்தப்படுத்தணும். பாம்பு விரும்பி உண்ணும் எலிகள் புதர்கள்ல பதுங்கி இருக்கும். அதனால வீட்டை சுத்தி அடம்பு ஏற்படாதவாறு அகற்றிடணும். காத்தோட்டமா இருந்தா காத்துக்கு காத்தும் கிடைக்கும். நம்மை சிரமப்படுத்தக்கூடிய ஜந்துக்களும் புதர்கள்ல தங்காது. நாம் வாழும் இடத்தை மட்டும் சுத்தபத்தமா வச்சுக்கிட்டா போதுமா? நம்மூரில் இருக்கும் ஏரி குளங்கள் ஆறு கால்வாய் போன்றவற்றையும் தூர்வாரி சுத்தம் பண்ணணும். அதற்கு இந்த கோடை காலம் சரியான நேரம். மழையின் புலம்பல் பாருங்க. எனக்கான இடம் ஏரிகளும் குளங்களும், இன்று எதுவென்று தேடுகிறேன். தூர்வாராமல் துண்டு துண்டாக பிரித்து கொண்டு வெள்ளமாக வந்த என்னை வெளியே செல் என்கிறீர். ஏ மனிதனே, உன் ஆக்கிரமிப்பிற்கு அளவே இல்லையா? மனிதர்களே, நீங்கள் வர்ணனை கூட வாடகை வீடு பார்த்து செல்ல வைப்பீர்கள் போல. புரிந்துகொள், நான் இல்லையென்றால் நீ மனிதன் இல்லை. என்னிடத்தை கொடுங்கள்.

0: உங்கள் இடத்தை வளமாக்குகிறேன் அப்படின்னு மழையின் புலம்பல்.
1: சிதம்பரநாதன் சார்,
0: மழையின் புலம்பலை கேட்ட பிறகாவது நாம இப்போதைய காலத்துல ஏரி குளம் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தம் பண்ணி வச்சா அடுத்த பருவமழை பெய்யும் போது மழை நீர் வீணாகாமல் தேங்கி நிற்கும், வீணா வழிந்தோடாது. தூர்வாரும் போது கிடைக்கும் வண்டல் அருமையான இயற்கை எரு, விவசாயிகள்கிட்ட கொடுத்தா அவங்க நிலத்துக்கு இயற்கை உரமா போட்டுடுவாங்க. ரசாயன உரம் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதன் மூலம் ரசாயன தேவையை குறைக்கிறோம், அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துறோம், சூழல் மாசுபாட்டையும் தவிர்க்கிறோம். வெயில் காலமோ பருவ மழை பெய்யும் காலமோ குளிர்காலமோ ஏதாவது வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. இவற்றிலெல்லாம் நம்மை நாம இணைத்து கொண்டு நல்லதொரு சூழலை உருவாக்குவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி ஆடு வளர்ப்பு பயிற்சியும் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் நடைபெற உள்ளன. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். விவசாய நண்பர்களே, குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவனத்தில் திருச்சிராப்பள்ளி விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் தரமான நெல் விதை ரகங்கள் உற்பத்தி செய்து நெற்பயிரிடும் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் விற்பனை செய்து வருகிறது. தற்போது நவரே குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான AST16 ஆதார விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதைகளை நேரில் சென்றோ அல்லது பார்சல் மூலமாகவோ பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுளூர் 621-712, தொலைபேசி எண் 9842652-934. இவ்வாறு குமுளூர் வேளாண் கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு வெயில் நேரத்தை தவிர்த்திட கோடை காலத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கால்நடைகளை திறந்த வெளியிலோ அல்லது வயல்களிலோ கட்டக்கூடாது. இது சன்ஸ்ட்ரோக் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். குளிர்ச்சியான சூழலை உருவாக்கிட தொழுவத்தில் வெப்பத்தின் அளவை குறைத்திடும் வகையில் ஃபேன் அல்லது ஃபாகர் பனிமூட்டம் தெளிப்பான் வசதிகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் வசதிக்காக கால்நடைகளுக்கு எப்போதும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும். இதற்காக ஆட்டோமேட்டிக் டிரிங்கர்களை பயன்படுத்தலாம். தொழுவ பராமரிப்பிற்காக காற்று வரும் திசையில் ஈரமான சாக்கு பைகளை தொங்கவிடலாம். தொழுவத்தின் மேற்கூரையின் வெப்பத்தை குறைத்திட சாக்குகள் தென்னை ஓலை அல்லது வைக்கோல் கொண்டு போர்த்தலாம். தீவனம் அளிக்கும் முறையில் அடர் தீவனம் புண்ணாக்கு வகைகளை அதிகாலையிலும் மாலையிலும் வழங்கலாம். பகல் நேரத்தில் பசுந்தீவனமும் இரவு நேரத்தில் வைக்கோலும் வழங்குவது சிறந்தது. செரிமானமும் சத்துக்களும் கிடைத்திட தினசரி தீவனத்தில் 50 கிராம் தாது உப்பு கலவை, 50 கிராம் உப்பு, 25 கிராம் சமையல் சோடா, வைட்டமின் ADE அடங்கிய கலவைகளை சேர்த்து கொடுக்க வேண்டும். குடிநீரில் 0.1% வீரியமுள்ள சமையல் சோடா கரைசலை கலந்து கொடுத்தால் செரிமானம் சீராகும். சூரியகாதி அதாவது சன்ஸ்ட்ரோக்கின் அறிகுறிகளாக கால்நடைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படலாம். உடல் தளர்ச்சி, தடுமாற்றம், மூச்சிறைப்பு, நாக்கை வெளியே தள்ளுதல், நுரை ததும்பிய எச்சில் வடித்தல், அதிக இதய துடிப்பு, மூச்சு திணறல், நடுக்கம், வலிப்பு போன்றவை இதன் அறிகுறிகளாகும். இதனால் உடலில் நீர்ச்சத்து குறைந்து மரணம் கூட ஏற்படலாம். இத்தகைய அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனையை பெறுமாறு பெரம்பலூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள். தக்காளியில் செப்டோரியா இலைப்புள்ளி நோயின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இந்நோயானது தக்காளி செடியின் எந்த வளர்ச்சி நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதன் அறிகுறியாக சிறிய சாம்பல் நிற வட்ட இலைப்புள்ளிகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட தாவர பகுதிகளை நீக்கி அழித்துவிட வேண்டும்.

0: வேண்டும். இதனை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு 350 கிராம் என்ற அளவில் காப்பர் ஆக்சிக்ளோரைடு மருந்தினை நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். சித்திரை பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்தை தெளித்து நோயினை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இந்த செய்தியினை புதுக்கோட்டை மாவட்ட வானிலை ஆலோசனை மையம் தெரிவித்துள்ளது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நிறைய விவசாயிகளோட பொருளாதார உயர்வுல கால்நடை வளர்ப்பு மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்துல தன்னோட கால்நடை வளர்ப்பு அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி பெட்டவாய் தலை கே அண்ணாவி அவங்க. எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டுமானால் வெறும் உழைப்பாளிகளாக மட்டுமல்லாமல் தொழில் முனைவோராக உருவெடுக்கும் போதுதான் குடும்ப வருமானமும் உயர்கிறது, அதோடு சமூகத்தில் தனக்கான நிலையான அடையாளத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில இன்னைக்கு 7:25 உழவர் உலகத்துல பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவி வரும் அசாதாரண சூழலை எதிர்கொள்ளவும் நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்யவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்க நாடு முழுவதும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று ஒரே நாளில் மட்டும் 2300க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சிலிண்டர் முன்பதிவுகள் 98% ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று சுமார் 49.8 லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளை தவிர்க்க ஓடிபி அடிப்படையிலான விநியோகம் 93% உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தக ரீதியிலான எரிவாயு ஒதுக்கீடு 70% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்தி கிராம பொருளாதாரத்தை தற்சார்பு கொண்டதாக மாற்றுவதற்காக மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். தேசிய கிராம சுயசாராஜ்ய திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சுயசார்பு பஞ்சாயத்து திட்டத்தின் நோக்கம், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் அதன் இலக்குகள் இந்த பயிலரங்கில் எடுத்துரைக்கப்படவுள்ளது. இந்த பயிலரங்கை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலாளர் திரு விவேக் பரத்வாஜ் தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு இந்திய அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அணு உலை அழுத்தக்கல நீராவி ஜெனரேட்டர்கள் மற்றும் குளிர்விக்கும் பம்புகள் உள்ளிட்ட மிக முக்கியமான இயந்திரங்களை நிறுவும் பணிகளை இந்திய அணுமின் கழகம் இனி மேற்கொள்ள முடியும். அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவர் திரு ஏ கே பாலசுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இந்த பிரிவுகளின் பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் இதுவரை நடைபெற்றுள்ள கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் இந்த அனுமதியை வழங்கியுள்ளனர். ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் தலா 1000 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 6 அலகுகள் கூடங்குளத்தில்

0: அமைக்கப்பட்டு வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். நேற்று காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று கூறினார். இதனை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் களம் இந்த முறை வித்தியாசமாக உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கே பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்துள்ள போதிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு கடைபிடிக்கும் செயல்பாடுகளை பொறுத்தே இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: கோடைக்கால நெரிசலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. திருச்சியிலிருந்து பெங்களூருவிற்கு இம்மாதம் 5, 12, 19, 26 ஆகிய தேர்தல்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து இதே தேதியில் திருச்சிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து காலை மணி 6:15 புறப்படும் சிறப்பு ரயில் பிற்பகல் மணி 1:45 பெங்களூரு சென்றடையும். மறுமார்க்கத்தில் பெங்களூருவில் இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அன்றிரவு மணி 10:30 திருச்சி வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் தூத்துக்குடி தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு மாலை மணி 3:30 புறப்படும் சிறப்பு ரயில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் 10 நிமிடம் தாமதமாக மணி 3:40 புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோக கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால் ரயில்களின் காலதாமதம் பெருமளவு குறைய வாய்ப்புள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகளில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை துல்லியமாக பின்பற்றியதன் காரணமாக இது சாத்தியமானதாக ரயில்வே கூறியுள்ளது. இதனால் ரயில்கள் தடையின்றி இயக்குவதுடன் பயணிகளின் பயண நேரமும் குறைந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று ஒருசில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அதனையொட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து கோடை வெப்பத்தை தணித்துள்ளது. திருநெல்வேலியில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மாநகரில் இதமான சூழல் நிலவியது. தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த மழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், திருப்பத்தூர், மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு அங்கிருந்து அமெரிக்க படைகள் தற்போதைக்கு திரும்பப் பெறப்பட மாட்டாது என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஈரானின் ஆயுத கிடங்கில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்நாட்டின் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்தனர். கேரளாவில் கடந்த 2 வாரங்களில் பாம்பு கடிக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 ஆக அதிகரித்துள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் நேற்று காரும் லாரியும் நேருக்கு

0: நீர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. தேனி மாவட்ட காவல்துறையில் 8 ஆண்டுகளாக பணிபுரிந்த மோப்பநாய் பைரவ் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. திருச்சி காரைக்கால் இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று திருவாரூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை வசந்த திருவிழாவின் 10 நாளான நேற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விளையாட்டுச் செய்திகள். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காசி அணியையும் மாலை 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை தொடர்ந்து உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சுயசார்பு பஞ்சாயத்து குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு பயிலரங்கம் இன்று ஹைதராபாத்தில் நடைபெறவுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 5 மற்றும் 6 பிரிவுகளில் மின் உற்பத்திக்கான தளவாடங்களை நிறுவுவதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இதயம் வருடும் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: டியூனா எனும் சூறை மீன்களில் காணப்படும் ஒமேகா 3 தாதுக்கள் புரதங்களுக்காக அவை அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன. எனவே அவற்றை காக்கும் நோக்கோடு ஐக்கிய நாடுகள் சபையால் இந்நாள் 2017 இருந்து உலக சூறை மீன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக வரலாற்றில் பதிவான மேதைகளில் முதன்மையானவரான லியோனார்டோ டாவின்சியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1519. ஒரே மாதிரியான வாழ்க்கை என்று ஓர் அட்டை பெட்டிக்குள் அடக்க முடியாத மாற்று சிந்தனையை கொண்ட இவர் விஞ்ஞானியாக, கணிதவியலாளராக, பொறியாளராக, ஓவியராக, சிற்பியாக என கால்பதித்த ஒவ்வொரு துறையிலும் விற்பன்னராக மிளிர்ந்தார். தனது சமகால மேதைகளால் இது இயற்கை செய்யும் அதிசயம் என்று புகழப்பட்டார் லியோனார்டோ டாவின்சி. உண்மையோடு நற்பண்பு கலந்திருப்பதே அழகு என்ற பாரம்பரிய கண்ணோட்டத்தின் கலைவாரிசாக திகழ்ந்த சத்யஜித் ரேயின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921. வெளிவந்த காலம் தொடங்கி இன்று வரை சத்யஜித் ரேயின் புகழ் பரப்பிக் கொண்டிருக்கும் ஃபதேர் பாஞ்சாலியை வெளியிடும் முயற்சியில் தனது ஓவியம் குறித்த அரிய நூல்கள், சேகரித்து வைத்திருந்த கிடைத்தற்கரிய இசைத்தட்டுக்கள் எல்லாவற்றையும் விற்றார். வாழ்ந்த போதும் வாழ்க்கைக்கு பிறகும் தனது திரைக்காவியங்களுக்காய் கொண்டாடப்படும் திரையுலகின் மகா ஆளுமை சத்யஜித் ரே. உலக சுகாதார நிறுவனத்தின் மேனாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959. குழந்தை மருத்துவம், காச நோய், எய்ட்ஸ் தொடர்பான ஆராய்ச்சிகளில் 30 ஈடுபட்டவர். கொரோனா வைரஸ் குறித்து டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் கூறுகையில், இந்த வைரஸ் நம்முடன் தொடர்ந்து பயணிக்கும் என்பதால் கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர்ந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். மல்யுத்தத்தில் புகழ்பெற்ற போக குடும்பத்தைச் சேர்ந்த ரித்து போகட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1994. மல்யுத்த போட்டிகளில் களமிறங்கிவிட்டால் இவரது ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்கொள்ளும் எதிராளி கலங்கித்தான் ஆக வேண்டும். ஹரியானாவைச் சேர்ந்த ரித்து போகட் காமன்வெல்த் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் வென்றுள்ளதோடு தற்போது தற்காப்பு கலை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் பல நிகழ்த்தி வருகிறார். தலைசிறந்த கால்பந்து வீரரான டேவிட் பெக்காம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. 1996 இங்கிலாந்து தேசிய அணியில் இடம்பெற்ற இவர் அந்த அணிக்காக 115 சர்வதேச போட்டிகளில் விளையாடிய பெருமை பெற்றவர். தமிழ் எழுத்துலகில் பொன்விழா கண்ட கோவி மணிசேகரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920

7. இவர் எழுதிய வரலாற்று புதினமான குற்றால குறவஞ்சிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது. தமிழ் திரையுலகில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக பயணித்த நடிகர் தயாரிப்பாளர் கே பாலாஜியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2009 ஒளவையார் படம் மூலம் திரையுலகில் அறிமுகமான இவரது நடிப்பை பலே பாண்டியா, படித்தால் மட்டும் போதுமா, பில்லா உள்ளிட்ட திரைப்படங்கள் பேசின.

அன்பு வணக்கம் நேயர்களே. ஓய்விடுத்த ஆதவன் தன் கதிர் கொண்டு உலகை காண ஓடோடி வர இனிய பாடல்களால் இந்த வேளை இதமாகிறது. திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர். இது தினம் தினம் பூக்கும் வண்ண மலர், வாடாத மலர்.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: डॉक्टर अगरवाल कण मर्तुमने बढ़ गिर वाली इला अतिनवीन लेसर कणपुरे अरवे सिकिचे तले सिरंद मर्तुवर अतिनवीन तोड़नुट्पम इंजे अनुगंगल तिरुची डॉक्टर अगरवाल कण मर्तुमने शास्त्री रोड तोड़बुक 9594900480।
2: தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கான அறிவிப்புகள். 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு விடுதி முதன்மை நிலை விளையாட்டு மையம் மாணவ மாணவியர்கள் சேர்க்கை நடைபெறுகிறது. 6, 7, 8, 9 மற்றும் 11 வகுப்புகளில் சேர்வதற்கான மாவட்ட அளவிலான தேர்வுப் போட்டிகள் இம்மாதம் 7 அன்று மாணவர்களுக்கும் 8 அன்று மாணவியர்களுக்கும் தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டரங்கத்தில் நடைபெறவுள்ளது. விளையாட்டு விடுதியில் மாணவ மாணவியர்கள் சேர்வதற்கு ஆன்லைன் மூலம் sdat.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி நாளை மாலை 6 மணி. மேலும் தகவல் பெற மாவட்ட விளையாட்டு அலுவலக தொலைபேசி எண் 0436223536333 என்ற எண்ணிலும், 7401703496 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு காலை 10 மணி முதல் மாலை 5:45 வரை விவரங்கள் பெறலாம் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமான வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் 15 நாட்கள் வழங்கப்பட்ட சுய விவர பதிவு காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து தற்போது களப்பணிகள் தொடங்கியுள்ளன. வரும் 30 தேதி வரை பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி மாநகராட்சி பகுதி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மேகாலயா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் ஆன்லைன் மூலமாக தகவல்களை பதிவு செய்யும் சுய விவர பதிவு வசதி தொடங்கியுள்ளது. வரும் 15 தேதி வரை பொதுமக்கள் இத்தளத்தை பயன்படுத்தலாம். அதனைத் தொடர்ந்து 16 தேதி முதல் ஜூன் மாதம் 14 தேதி வரை இப்பகுதிகளில் கணக்கெடுப்பாளர்கள் களப்பணியில் ஈடுபடுவார்கள். பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை சுய விவர பதிவுக்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. அங்கு நாளை முதல் இம்மாதம் 31 தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெறும். 2027 ஆண்டு கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சுய விவர பதிவு முறைக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை சுமார் 82 லட்சம் குடும்பங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலின் 2 கட்ட வாக்குப்பதிவின் போது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து அங்குள்ள 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மக்ரஹட் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் 4 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. மறுவாக்குப்பதிவு நடைபெறும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு வாக்காளர்கள் அச்சமின்றி வந்து வாக்களிக்க தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் இந்திய விவசாயிகள் மற்றும் சிறு குறு தொழிலாளர்களுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சமூக ஊடக பதிவில் இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் டாலர்களை கடந்து சாதனை படைத்துள்ளதாகவும், சேவைத்துறை சார்ந்த வர்த்தகம் சீரான வளர்ச்சியை எட்டியுள்ளதோடு புதிய

0: புதிய சந்தை வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நவரத்தினங்கள், ஆபரணங்கள், பொறியியல் சாதனங்கள், மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய துறைகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி இந்திய தொழில்துறையினருக்கு கூடுதல் பலனை அளித்துள்ளதாக திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹரியானா மாநில வேளாண் விற்பனை வாரியத்தில் நடைபெற்ற சுமார் 10 கோடி ரூபாய் நிதி மோசடி தொடர்பாக அந்த வாரியத்தின் நிதி மற்றும் கணக்கு கட்டுப்பாட்டாளராக இருந்த திரு ராஜேஷ் சங்குவான் பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே மாநில ஊழல் தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. முறையான அனுமதி மற்றும் வழிகாட்டுதல்கள் இன்றி தனியார் வங்கியில் கணக்கு தொடங்கி அரசின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக திரு ராஜேஷ் சங்குவான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய வங்கி அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் குறித்து சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகளில் சுமார் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 மே மாதம் 19ஆம் தேதி பணமதிப்பிழப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 2000 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்தது. அப்போது சுமார் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் புழக்கத்தில் இருந்தன. கடந்த மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி இந்த நோட்டுகளின் மதிப்பு 5,451 கோடி ரூபாயாக குறைத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவையொட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நாடாளுமன்ற கலாச்சார திருவிழா மற்றும் சுதேசி திருவிழா நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவின் தொடக்க நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் மற்றும் மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார், ஜார்க்கண்டின் பழங்குடியின கலாச்சாரம், நாட்டுப்புற மரபுகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் ஆகியவை விலைமதிப்பற்ற பாரம்பரியம் என்று புகழாரம் சூட்டினார். உள்ளூர் கைவினைஞர்களுக்கும் கலாச்சார பாரம்பரியத்திற்கும் இந்த திருவிழா வாய்ப்புகளை வழங்குவதாக முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் கூறினார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தரப்பிலிருந்து சமாதான ஒப்பந்தத்திற்கான முன்மொழிவு வந்துள்ளதை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அந்த திட்டம் தமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான இர்னா இந்த புதிய திட்டத்தை பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களிடம் ஈரான் ஒப்படைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்கவும் தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கவும் அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய கிழக்கு நெருக்கடி தற்போது 3வது மாதத்தை எட்டியுள்ளதாகவும் இதனால் ஒட்டுமொத்த மனிதகுலமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்தவொரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரையும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த போக்குவரத்து பாதை எவ்வளவு காலம் முடக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் உலக பொருளாதாரமும் மனிதகுலமும் பாதிப்பை சந்திக்கும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானின் ஜங்சான் மாகாணத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடிவிபத்தில் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 14 வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜன்சான் மாகாணத்தில் பயன்படுத்தப்படாத வெடிப்பொருட்களை அகற்றும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் 14 வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு

0: வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன் எடுத்தது. 226 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. சென்னையில் இன்று மாலை மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் இந்த போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரை அடுத்து 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கியது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையிலான பொருளாதார ஒப்பந்தம் இந்திய விவசாயிகளுக்கு பெரும் வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் வழங்கிய புதிய சமாதான திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 இணைந்திருக்கிறோம் அன்னை வானொலியோடு.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ ₹40, கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 60, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 50, சுரைக்காய் 30, சௌசௌ 48, புடலங்காய் 56, பெருக்கங்காய் 46, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணை கிழங்கு 68, சேப்பங்கிழங்கு 60, சீனை கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 ₹50, எலுமிச்சை பழம் 1 ₹7, கொய்யாப்பழம் 1 கிலோ ₹120, பூசணிக்காய் ₹18, பரங்கிக்காய் ₹18, ஆப்பிள் ₹310, ஆரஞ்சு ₹150, மாதுளை ₹280, திராட்சை ₹90 விற்பனையாகிறது. நேயர்களது வரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம்.

0: கொண்டாட்டங்களுக்கு நடுவுல உங்க ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்க. அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இனி இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் டாக்டர். நுரையீரல் புற்றுநோய் யாருக்கெல்லாம் வரலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: புற்றுநோய் உடம்புல எல்லா இடத்துலயும் வரலாம். உலக அளவுல அதிக மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புற்றுநோய்னு பார்த்தா அது நுரையீரல் புற்றுநோய். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நுரையீரல் புற்றுநோயில ஸ்டேஜஸ் இருக்கும். 1, 2, 3, 4. 1, 2 அப்படின்றது வந்து ஆரம்ப கட்ட புற்றுநோய். அதை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கும் பொழுது மொத்தமா நம்மளால சரி பண்ண முடியும். அதுவே 3, 4 ஸ்டேஜா இருக்கும் பொழுது அது ஆரம்பம் இல்ல, கடைசி கட்ட புற்றுநோய். அதை நம்மளால மொத்தமா சரி பண்ண முடியாது. நுரையீரலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கேன்சரில் 80-85% கேன்சர் இந்த 3, 4 ஸ்டேஜில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன் அப்படின்னா, இந்த 3, 4 ஸ்டேஜ் வர வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அறிகுறிகளே கொடுக்காது. ரொம்ப சாதாரணமாக ஒரு 2-3 நாள் இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ ஒரு இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம நிறைய பேர் அதை நார்மல்னு எடுத்துட்டு அதுக்கான செக்கப்பே பண்ணாமல் அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் பொழுது தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே வந்து செக்அப் பண்ணுவோம். அப்போ செக்அப் பண்ணும் பொழுதே நம்ம கடைசி கட்ட கேன்சர் ஸ்டேஜ் 3, 4 தான் கண்டுபிடிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் வருது. அப்போ என்ன பண்ணணும், யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கோ, ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை இந்த சிஓபிடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை முன்ன நிறைய சிகரெட் படித்தவங்க, இப்போ நிறைய சிகரெட் படிக்கிறவங்க, பொல்யூஷனில் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நுரையீரலை பரிசோதனை பண்ணிக்கும் பொழுது இந்த நுரையீரல் புற்றுநோய் ஒருவேளை வந்ததுன்னா முன்னவே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முன்ன 3, 4 ஸ்டேஜ் வந்துட்டா நம்மளுக்கு கிட்ட வைத்தியம் பெருசா இல்லை, ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்ப நம்ம கிட்ட மருத்துவ முறைகள் நிறைய முன்னேறிடுச்சு, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வந்துடுச்சு. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தருக்கு கேன்சர்னு டவுட் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவோம், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அதுலேருந்து ஒரு பயாப்சி டெஸ்ட் பண்ணுவோம். பயாப்சி டெஸ்ட் பண்ணி என்ன வகையான கேன்சர்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். என்ன வகையான கேன்சர்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த மருந்து கொடுத்தா இந்த கேன்சர் குணமாகுன்றதையும் இப்போ கண்டுபிடிச்சி அந்த மருந்துகளை அதுக்கு கரெக்டாக அதுக்கு கொடுக்கும் பொழுது வாழ்நாளும் வாழ்வு தரமும் ரொம்ப நல்லா முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ கேன்சரில். ஸோ கேன்சர் சீக்கிரமாக கண்டுபிடிக்கும் பொழுது அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அப்போது இயர்லி ஹெல்த் செக்அப், இயர்லி லங் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், பொல்யூஷனில் போகும்போது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். போனால் மாஸ்க் போட்டுக்கணும், புகைப்பிடிக்கிறத நிறுத்தணும், வீட்டில் பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய விஷயங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். 4வது, ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ்னு திருப்பி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 2 புகைப்பிடிக்கிறவங்க இருக்காங்க, புகைப்பிடிக்கிற ஒருத்தர் அதே சமயம் பயிற்சி பண்ணுறவர், 2வது புகைப்பிடிக்கிற ஒருத்தர் பயிற்சி பண்ணாதவர். இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா புகையினால் வரக்கூடிய பாதிப்பு இந்த பயிற்சி பண்ணுறவருக்கு கம்மி, அதுவே இந்த பயிற்சி பண்ணாதவருக்கு புகையினால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகம். அப்போ அவருக்கு கேன்சர் வர்றது அதிகம், புகையினால் வரக்கூடிய சிவப்பிடி பிரச்சனை, இதய பிரச்சனை, எந்த பிரச்சனை வர்றதும் இந்த பயிற்சி பண்ணாதவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் எப்போதுமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு,

0: அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணணும். உடற்பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பிரச்சனைகளால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக தள்ளி போடலாம், வராமலையும் தடுக்கலாம். ஸோ அதனால் புகையை தவிர்க்கவும், வருஷத்துக்கு ஒரு தடவை உடம்பு செக் பண்ணி பார்த்துக்கிறதும், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் நம்ம நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல விஷயம்.
1: நீங்க கொரட்ட விடுறீங்களா இல்ல உங்க வீட்டுல யாராவது கொரட்ட விடுறாங்களா? அப்ப உங்களுக்கான மருத்துவ நேரம் தாங்க நாளைக்கு வர இருக்கிறது. ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி நுரையீரல் சிறப்பு மருத்துவர் கே. ராமசுப்ரமணியம் அவர்கள்.

புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்ச்சங்கம் நடத்தும் அரமணச் செம்மல் சீனு சின்னப்பா இலக்கிய விருதுகள் வழங்கும் விழா 2026 இன்று புதுக்கோட்டை மகராஜ் பகலில் நடைபெறுகிறது. காலைமலரில் இனி தெரிந்து கொள்வோம் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,919 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 255.10 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இனி பெட்ரோல் 1 லிட்டர் 103.54 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 90.03 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தெரிந்து கொள்வோம் நேர்களே. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி 80.16 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 724 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. 7:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது காலை மலர்.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட், தொடர்புக்கு 9594900480.
1: நேர்களது வரை கேட்டு ரசித்தது காலை மலர்.

அனுபவம் இல்லாத வாழ்க்கை, அனுபவிக்காத வாழ்க்கை, இரண்டுமே வீண்தாங்க. அதனால ஒவ்வொரு நொடியையும் ரசிப்போம். இனி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிப்போம். இதயராக முதல் பாடல் வருது, அதாகப்பட்டது மகா ஜனங்களே படத்திலிருந்து.

அஞ்சலா படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைச்சிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது இதய ராகம். அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, எனக்கு வாய்த்த அடிமைகள் படத்திலிருந்து.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
2: ஒரே ஒரு ஒரு புள்ளே, ஒரே ஒரு அம்மா அப்பா.
3: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
4: ஒரே ஒரு ஊரிலே, ஒரே ஒரு ஐயா.
1: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான

0: கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
1: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.
3: நிறைவு பெற்றது இன்றைய இதய ராகம். நேர்களே, அடுத்ததா வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: நேரம் 8:45.
5: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி காற்றின் மொழி. வானொலி பிரியர்களின் எண்ண அலைகள்.
6: வணக்கம். என் பேரு ஜோசப் டிசோசா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 32 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். கடந்த 45 வருஷமா எனக்கு அகில இந்திய வானொலியோட தொடர்பு உண்டு. நான் பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படித்த போதும் சரி, நிறைய இந்த ஸ்டேஜ் பிளேஸ் மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். 1978 முதன் முதலில் நான் வானொலி நாடகத்தில் நடித்தேன். அந்த நாடகத்தின் பெயர் சட்டை. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 12 மணிக்கு ஒரு 15 நிமிட நாடகத்தில் தான் முதன் முதலாக நான் நடித்தேன். கடந்த 45 வருஷங்களாக சுமார் 200க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்கள்ல நடிச்சிருக்கேன். முக்கியமான பிரபலமான நாடகங்கள் அப்படின்னு சொன்னா, கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் எனும் புதினத்தின் வானொலி வடிவம் 52 வாரங்கள் தொடர்ந்து மதுரை வானொலியில ஒலிபரப்பானது. எல்லா வானொலி நிலையங்களும் அதை அஞ்சலிஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுல நாகநந்தி அப்படிங்கிற புத்தபிக்ஷு கதாபாத்திரத்துல நான் நடிச்சேன். புத்தபிக்ஷு அப்படின்னா ரொம்ப அமைதியா பேசுவார் இல்லையா. இந்த நாகநந்தி கதாபாத்திரம் எப்படின்னா, சிறிது சிறிதாக அவர் ஒரு வில்லனாக மாறுவார். சிவகாமிய ஒருதலை பட்சமாக காதலிப்பார். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சது என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, 50 காப்பியங்கள்ல சீவக சிந்தாமணியின் வானொலி வடிவத்தில் நான் சீவகனாக நடித்தேன். சிலப்பதிகாரம் வானொலி வடிவத்தில் நான் கோவலனாக நடித்தேன். அப்புறம் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு, அதனுடைய வானொலி வடிவத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். ஆகாஷ்வாணி விருது பெற்ற மதுரை வானொலியின் மூத்த அறிவிப்பாளர் திரு பூர்ணகுமார் அவர்கள் எழுதி தயாரித்த செப்டம்பர் 17 அப்படிங்கிற ஒரு நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தேன். சென்ற வருடத்தில் அகில பாரத நாடகமான வீர சாவர்கர் கதாபாத்திரம் என்று நடித்தேன். இப்படி நான் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். மதுரை காமராசர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி ஒலிபரப்பு எனும் கல்வி நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக சுமார் ஒரு 16 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். அதாவது ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், வரலாறு, பொருளியல், இதழியல், வணிகவியல் துறை மாணவர்களுக்கு வானொலி வழியாக பாடங்கள் நடத்தப்பட்டன. அது வந்து பாத்தீங்கன்னா 10:30 to 10:50 20 நிமிடங்கள் அந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அதில் முன்னுரை தரக்கூடிய பணியையும் நான் செய்து கொண்டிருந்தேன். எடுத்துக்காட்டா ஒன்று சொல்றேன், இளங்கலை 1ஆம் ஆண்டு வரலாறு பயிலும் மாணவர்களுக்கு இந்திய வரலாறு எனும் பாடத்தில் அசோகர் பற்றிய ஒரு பாடம். அது ஒரு வரலாற்றுத்துறை பேராசிரியர் வந்து வானொலியில் வந்து உரையாற்றுவார். அதுக்கு நான் ஒரு முன்னுரை தருவேன். கலிங்கத்து போர்ல அந்த போர்க்களத்தில் 1000க்கணக்கான வீரர்கள் உயிரிழந்து சடலமாக கிடக்கக்கூடிய காட்சி, எங்கும் ரத்த வெள்ளம். நான் வந்து என்னையே அசோக மன்னராக கற்பனை செய்து கொண்டு ஒரு நாடக காட்சியை நாங்கள் உருவாக்குவேன். இதுதான் வெற்றியா? இதுதான் நான் விரும்பிய சாம்ராஜ்யமா? இந்த போர் வீரர்கள் என்னை நம்பி போராடினவர்கள், என் வெற்றிக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். ஆனால் இவர்கள் இப்போது உயிரற்ற உடல்கள். இந்த போர்க்களம் ரத்தம் குடித்து சிவந்து கிடக்கிறது. இங்கே மனித உறுப்புகள் சிதறுண்டு கிடக்கிறதே. இதுதானா வெற்றி? இந்த போரால் எத்தனை மனைவிகள்

0: தங்கள் விதவைகளானார்கள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய தந்தையரை இழந்தனர். இதுதான் வெற்றியா? இதுதான் வெற்றியா? இல்லை இல்லை, இது தோல்வி, இது தோல்வி. நான் மன்னன் அல்ல. இதோ இறந்த உடல்களை தின்னவரும் பிணம் திண்ணி கழுகுகள். இவற்றுக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? நானும் ஒரு பிணம் திண்ணி கழுகாகி விட்டேனே. ஐயோ ஐயோ, இனி ஒரு காலம் என் கையில் வாள் இருக்கப் போவதில்லை. என் இதயத்தில் கருணை மட்டுமே இருக்கும். இனி நான் வெல்ல வேண்டியது மற்ற அரசுகளை அல்ல, மனித இதயங்களை. அகிம்சைதான் என் வழி, அமைதிதான் என் ஆட்சி, பௌத்தம்தான் என் சத்தியம். இந்த ரத்தத்தின் மீது நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவேன். அது கருணையால் நிரம்பியது. அது கருணையால் நிரம்பிய உலகம். புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி. இப்படித்தான் என்னுடைய முன்னுரை இருக்கும். இப்படி ஒரு நாடகமாக அதை காட்சிப்படுத்திவிட்டு, இப்போது இளங்கலை முதலாம் ஆண்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்திய வரலாறு என்னும் பாடத்தில் அசோகர் என்னும் தலைப்பில் உரையாற்ற வந்திருக்கிறார் வரலாற்றுத்துறை பேராசிரியர். அப்படின்னா ஒரு பேரை வந்து நான் அறிவிப்பா சொல்வேன். இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு வகையான முன்னுரை, அது நாடக வசனமா இருக்கும், இல்லாடி கவிதையா இருக்கும், இல்லாடி கதையா இருக்கும், இல்லாடி நகைச்சுவை துணுக்கா இருக்கும், அல்லது வந்து விஐபிக்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா என்னுடைய முன்னுரை பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம்தான் இருக்கும். 3 நிமிஷம்தான் அதை முன்னுரை நான் பண்ணணும். ஆனா அதுக்கு 3 மணி நேரம் யோசிச்சு எழுதி நான் வாசிப்பேன். வானொலியோட குறிக்கோள் அப்படின்னு சொன்னா, டு இன்ஸ்ட்ரக்ட், டு எஜுகேட், டு என்டர்டைன். அதாவது அறிவித்தல், கற்பித்தல், மகிழ்வித்தல் என்ற 3 பணிகளையும் அன்றிலிருந்து இன்று வரை தவறாமல் செய்து வருகிறது அகில இந்திய வானொலி. வானொலி என்பது நேயர்களின் உண்மையான தோழனை போல நேயர்களின் தனிமையை போக்குகிறது, அவர்களுக்கு ஆறுதல் தருகிறது, அறிவுரை சொல்கிறது, அறிவிக்கிறது, கற்பிக்கிறது, மகிழ்விக்கிறது. வாழ்க வானொலி, வளர்க அதன் தொண்டு.
1: நான் ராஜேஷ், அமெரிக்கன் கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டுகளை கடந்தும் இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வோடு கலந்திருக்கும் ஒரு உன்னத ஊடகமாக திகழ்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அறிவியக்கமும் மதுரை வானொலி நிலையமும் சேர்ந்து பணியாற்றிய தருணங்கள் பல. அதில் முக்கியமாக 2 தொடர்கள், அதாவது பாமர மக்களுக்கு கொண்டு போகத்தக்க வகையில் சூடேறும் பூமி மற்றும் இனியாவும் நுண்ணறிவே என்று 2 52-வார தொடர்களாக வானொலி நிலையத்தோடு இணைந்து பணியாற்றியது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த தொடர்கள் மூலம் ஒரு சாமானிய மனிதனும் சிக்கலான அறிவியல் உண்மைகளை தாய்மொழியில் அதே நேரத்தில் கதை வடிவில் வழங்கிய வானொலியின் சேவை ஈடு இணையற்றது. இணையம் சென்றடையாத குக்கிராமங்களிலும் வயல்வெளிகளிலும் மற்றும் உலகெங்கிலும் இந்த அறிவியல் தகவல்களை கொண்டு சேர்த்த வானொலிக்கு மிகச்சிறந்த பாராட்டுகள். இந்த தொடரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, புவி வெப்பமடைதல் மற்றும் அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள் குறித்து பொதுமக்களிடையே குறிப்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இத்தொடரின் முதன்மை நோக்கம். சிக்கலான அறிவியல் தரவுகளை எளிய கதைகள் மற்றும் உரையாடல்கள் மூலம் மக்கள் முன் வைத்ததே இதன் சிறப்பு. இந்த தொடரை பேராசிரியர்கள் மற்றும் அறிவியலாளர்கள் இதற்கான ஸ்கிரிப்டுகளை எழுதினர். மதுரை வானொலி நிலையம் இதனை நேர்த்தியாக தயாரித்து ஒளிபரப்பியது. பசுமையுள்ள விளைவு, கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை பாதிப்பு, இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது, இதை பற்றிய ஒரு தகவல் தான் இந்த சூடேறி பூமியில வந்து நடந்தது. இத வந்து எளிய தமிழில் மக்களுக்கு, பாமர மக்களுக்கும் படிக்காத மக்களுக்கும் அறிவியலை

0: கொண்டு சேர்க்கும் வகையில் மதுரை வானொலி நிலையம் சிறப்பாக பணியாற்றியது. இந்த சூழல் பூமி அடுத்ததாக இனி ஆவும் நுண்ணறிவே என்ற தொடர் வந்து பெரும் வரவேற்பை பெற்றது. இப்ப நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலும் வந்து அந்த செயற்கை நுண்ணறிவு இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனை முதன்மையாக 2021 இனியாவும் நுண்ணறிவே என்ற தொடர் மூலம் அறிவியல் தகவல்களை வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல் நாடகங்கள், நேர்காணல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக அறிவியல் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்தது. வானொலி என்பது ஒரு வழி தொடரும் மட்டுமல்ல, இந்த தொடருக்கின் இடையில அந்த ஒவ்வொரு வாரத்தின் முடிவில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். நிறைய பதில் அனுப்பினார்கள். சரியாக பதிலளிக்கும் நேயர்களுக்கு சான்றிதழ்களும் அறிவியல் புஸ்தகங்களும் வழங்கப்பட்டன. இது மாணவர்களின் அறிவை, அறிவியல் ஆர்வத்தை இது வந்து அதிக அளவு தூண்டியது. அறிவியல் கலைச்சொற்களை தவிர்த்து மதுரையின் வட்டார வழக்கு மற்றும் எளிமையான உதாரணங்கள் மூலம் இதற்கு உண்டான ஸ்கிரிப்ட் வந்து எழுதப்பட்டது. அதே மாதிரி நம்ம மதுரையை சுற்றியுள்ள வைகை நதி பாதுகாப்பு, பருவநிலை, நீர் மேலாண்மை, அதே நேரத்தில் பொது சுகாதார விழிப்புணர்வு, இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் அறிவியல் விழிப்புணர்வை மக்களிடம் வளர்த்தது. மதுரை சுற்றியுள்ள தென் மாவட்டங்களில் அதிக அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுதான் ஒரு மிக பெரிய விஷயம். அதாவது பள்ளிக்கு வராத, கல்லூரிக்கு வராத மக்களுக்கு இந்த வானொலி மூலம் நிறைய செய்திகளை மக்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க. காட்சி ஊடகங்கள் எல்லாவற்றையும் கண்ணெதிரே காட்டி நம் கற்பனையை முடக்குகின்றன. ஆனா இந்த வானொலி வந்து ஒரு செய்தியை கூறும்போது நேயர்கள் தங்கள் மனதில் அதற்கான ஒரு சித்திரத்தை உருவாக்குறாங்க. இதுதான் வானொலிக்கும் நேயருக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தம். வானொலி வந்து ஒலி அலைகளில் மலர்ந்த அறிவியல் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்போம், கற்போம், செயல்படுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு கடந்த 90 ஆண்டுகளாக நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சாமானிய மனிதன் வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்த பெருமை வந்து இந்த வானொலிக்கே சாரும். வகுப்பறையில் இல்லாத இடங்களிலும் சிறந்த ஆசிரியராக இருந்து லட்சக்கணக்கான மாணவர்களின் அறிவியல் தாகத்தை வந்து இந்த வானொலி தீர்த்து வந்திருக்கு. நம்ம இத ஒரு பாராட்டுகளா வாழ்த்து செய்தியா சொல்லணும் அப்படின்னா, காற்றின் அலைகளில் அறிவியலை தேனாக்கி தந்தவர்களே, 90 ஆண்டுகால உங்கள் பயணம் வெறும் ஒளி பயணம் அல்ல, அது ஒரு சமூக மாற்றத்தின் பயணம். அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு 90 வயது பூர்த்தியானதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் காற்றின் மொழி, வானொலி பிரியர்களின் என்ன அலைகள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப்ல நிக்க முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர

வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் ஜானகி ரமணா, தியாகராஜர் கீர்த்தனை, சுத்த சீமந்தினி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சிகள் அடுத்து ஷிதிஜா ரமணம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தை தேவகாந்தாரி ராகம் ஆதிதாளம்.

நேரம் 9:26 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மரிவேரே திக்கவரையா என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், ஷண்முகப்பிரியாராக மாதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக மண்ணுப்புகள் என்று தொடங்கும் குலசேகர ஆழ்வார் பாசுரம், ராகமாளிகை, கண்டசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை யாமினி ரமேஷ் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், திருக்கோகர்ணம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படும் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். அரியலூர் மாவட்டத்தில் 650 வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்குகள் கீழப்பழூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்படும் நிலையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ரத்னசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கீழப்பழுவூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் செல்போன், மடிக்கணினி உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு கருவிகளையும் எடுத்து செல்லக்கூடாது. வாக்கு எண்ணும் மையத்தில் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் எண்ணப்படும். தபால் வாக்குகள் எண்ணும் அறைக்கு தனித்தனியாக மேற்பார்வைக்காக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், வட்டாட்சியர் அளவில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை 41 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு உற்பத்தியும் 60% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வரும் கல்வியாண்டில் மாணாக்கர் சேர்க்கை 8000 கடந்துள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அரசின் பல்வேறு முனைப்பு நடவடிக்கைகளால் மழலையர் மாணாக்கர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக கள்ளழகர் கருட வாகனத்தில் மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. திருச்சி கலைக்காவிரி நுண்கலைப் பள்ளியில் கோடைக்கால கலைப்பயிற்சி வகுப்புகள் தொடங்கியுள்ளன. பரதநாட்டியம், மோகினியாட்டம், நாட்டுப்புற நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி உட்பட 18 வகையான கலைப்பயிற்சிகள் வரும் 28 வரை வழங்கப்பட உள்ளன. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகளை கேட்டிருந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். நம்மளோட மனநிலையை எப்பவும் தரமானதா வச்சுக்கிறதுக்கு நல்ல சூழல், நல்ல மனிதர்கள் கிட்ட இருந்து நல்ல எண்ணங்களை ஏத்துக்கிட்டு மனச மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உள்வாங்க தயாரா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாலே நம்மளோட மனநிலை தரமானதா மாறிடும். அதுக்கு ஏதுவான ஒரு சூழலை இப்ப உருவாக்க வருது போடு ஆட்டம்.

தகவலியல் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. ஆங்கிலத்தில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உயிரியல் தரவுகளை கணினியோடவும் மென்பொருள் உதவியோடவும் பகுப்பாய்வு செய்கிறது தான் உயிர் தகவலியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மருத்துவ ஆராய்ச்சி, மரபணு ஆய்வு, மருந்து கண்டுபிடிப்பு போன்றவற்றில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இது வளர்ந்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையாக தானே இருக்கணும். அதை பற்றி நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு இன்னைக்கு காலையில் 10:45 நம்ம முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காத்திருக்கு சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர்

தகவலியல், புதிய தொழில்நுட்பங்களும் வேலைவாய்ப்புகளும் குறித்த தகவல்கள் வலம் வரும். சயின்ஸ் பீடியா காலை 10:45 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு பயன்பெறலாம்.

தாக்கத்தை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன செய்யலாம்னு இப்ப நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். உச்சி நேரத்துல வெயிலோட தாக்கம் அதிகமாவே இருக்கு. அதுலயும் நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் நம்ம உடல்ல இருக்கிற நீர்ச்சத்தை குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா உச்சி வெயில் நேரத்துல வெளியே போறதை தவிர்க்கணும். காலையில 10 மணிக்குள்ளேயோ மாலையில 4 மணிக்கு மேலேயோ வெளி வேலைகளை பாத்துக்கிறது மாதிரி நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். உடல்ல நீர்ச்சத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் உடம்புல அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம். அப்படி பாத்துக்கிட்டோம்னா என்ன, இனி கோடையும் நாம கொண்டாடலாம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல போட்டு ஆட்டம் போடு.

0: திருப்பணமான சிவானொலி அலைவரிசைகள்ல இதுவரை நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சி தந்தது போடு ஆட்டம் போடு.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
2: பத்து மணி 31 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியின் அன்பு அலைவரிசையோடு. நேர்கள் கேட்க இருப்பது ஒருவிட பாடல். இந்த நிகழ்ச்சியில் டைம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கு கேட்கலாம்.

0: வானொலி முதல் அலைவரிசை 936 KHz-இல் சயின்ஸ் பீடியா. இன்றைய நிகழ்ச்சி உயிர் தகவலியல், புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும். உயிர் தகவலியல்னா என்ன, அதுல என்னெல்லாம் படிப்போம், அதுல மேற்படிப்புகளுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, இன்னைக்கு இந்த துறையில உள்ள ஆராய்ச்சிகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது, உயர்கல்வி வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள்னு உயிர் தகவலியல் துறை குறித்த பல பயனுள்ள தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்ள போறாங்க திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிர் தகவலியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ராஜா சுதாகர் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கே அடைக்கலராஜ் அவர்கள்.
1: ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா, அது என்னங்க உயிர் தகவலியல் அப்படின்னா என்ன, நம்ம இதுல படிப்போம் மாணவனா, அது யூஜியா இருந்தாலும் சரி பிஜியா இருந்தாலும் என்ன படிப்போம்?
2: உயிர் தகவலியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்லிடுறோம். இதுல வந்து நீங்க 12 படிக்கும் போது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப்லயே பாத்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து எதுல வந்து திறன்பட வரணுமோ, ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், அது எதுல திறன் நல்லபடியா வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற படிச்சு வருவாங்க. இப்ப இந்த உயிர் தகவலியல் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமா படிக்கக்கூடிய 5 பாடங்கள் அனைத்தையும் படிப்பீங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதவியல், கணித அறிவியல், இந்த 5 படிப்பீங்க. இதுல
1: அதாவது 12 படிக்கிறவரையும் ஐயோ இதோட முடிஞ்சிருச்சு, மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு, பாட்டனி எடுத்து படிக்கலாம், அதாவது சரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஏதோ சொல்றாங்களே, அதை போய் தப்பிதவரு கூட எடுத்துட கூடாதுன்றீங்க போலவே. இது 5 வருமா?
2: அதை தெளிவுபடுத்த நான் இங்க வந்திருக்கேன். பயப்படுவாங்க, இவரு வந்து இவ்வளவு அதிகமா படிக்கணுமோ, திரும்ப நம்ம பழையபடி எல்லாத்தையும் உட்கார்ந்து ரொம்ப ஆழமா டெப்தா போய் படிக்கணும் யோசிப்பாங்க. அப்படி நீங்க படிக்க வேண்டிய அவசியம் இதுல இருக்காது. இதுல வந்து அடிப்படையான பேசிக்காக ஒரு மாணவன் வரும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியணுமோ அதுக்கான பாடத்திட்டங்கள் மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். இதுல இது வந்து 5 படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், அதாவது இன்டகிரேட் கோர்ஸ் சொல்லுவோம். முக்கியமா பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரினா நீங்க டைரக்டா கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டீங்க, கெமிஸ்ட்ரியில பயோ கெமிஸ்ட்ரின் படிப்பீங்க. பிசிக்ஸ்னா டைரக்டா பிசிக்ஸ் படிக்க மாட்டீங்க, பயோ பிசிக்ஸ் படிப்பீங்க. மேக்ஸ்னா டைரக்டா மேக்ஸ் படிக்க மாட்டீங்க, இட்ஸ் பயோ மேத்தமேட்டிக்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வந்து நீங்க குறிப்பிட்டு, அதாவது டைரக்டா இருக்காது, பயாலஜியில உயிரியல் எப்படி இதை அப்ளை பண்ணுவீங்க
1: என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவில வேற உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பத்தி
2: நீங்க ஆராய்ச்சி போகணும் அப்படின்னாக்க இந்தியாவில வந்து பலதரப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. முக்கியமா சொல்லலாம் மத்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய இடங்கள்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்றாங்க, அதை விட்டு பாத்தீங்கன்னா ஐஐடி இன்ஸ்டியூட்ஸ்ல ஆஃபர் பண்றாங்க, ஐஐசி பெங்களூர் அங்க ஆஃபர் பண்றாங்க, என்சிபிஎஸ் அங்க ஆஃபர் பண்றாங்க. சரி, எனக்கு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் எல்லாம் போக விருப்பம் இல்ல, மாநிலங்களோட அளவில் இருக்கான்னு கேட்டா இருக்கு. நம்ம பாரதாசன் யூனிவர்சிட்டிலயே ஆஃபர் பண்றாங்க, பிஹெச்டி ஆஃபர் பண்றாங்க, பாரதியார் யூனிவர்சிட்டியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, பாரதியார் யூனிவர்சிட்டியில இருக்கு, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அங்க ஆஃபர் பண்றாங்க, தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அங்க ஆஃபர் பண்றாங்க திருவாரூர்ல. இந்த மாதிரி பலதரப்பட்ட பல்கலைக்கழகங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இந்த துறையில வேலை வாய்ப்பு எப்படிங்க இருக்கு?
2: இந்த துறையோட வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்க தேடினீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான், நாங்க தெளிவா சொல்லிடுறோம். ஆனா நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா இதோட வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகம், நீங்க எதிர்பார்க்கவே முடியாது அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப என்ன பண்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து இதை வந்து ஒரு கோர் பயோன்மேட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இடத்துல இந்த நம்ம பயோன்மேட்டிக்ஸ் வந்து வேற ஃபீல்ட்ல நீங்க அதை அப்ளை பண்ணும் போது அதோட வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கான ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை பண்ணக்கூடிய திறமையான ஆள் யாருன்னா ஒன்னு பயோன்ஃபர்மேட்டிஷியன்ஸ், அதை விட்டா டேட்டா சயின்ஸ் பீப்புள், இவங்க ரெண்டு பேரும் தான் பண்ண முடியும். இப்ப நீங்க ஃபாரின்லாம் போறீங்க, வெளிநாடுகள்ல போறீங்கன்னா உங்களுக்கான கதவுகள் நிறைய இருக்கு.
1: சிறப்பீங்க. ஐயா, இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதாவது உயிர் தகவலியல் துறையில முக்கியமான ஆராய்ச்சி முன்னெடுப்புகள் போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
2: இந்த உயிர் தகவலியல் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப இதோட சில சாதனைகள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா HIV உங்களுக்கு எல்லாரும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான், ஒரு கொடிய நோய். அதுக்கான மருந்து வந்து இந்த உயிர் தகவலியல் மூலமா தான் நாங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான சான்றுக்கூறுகள் இருக்கு. இப்ப ஆராய்ச்சிகள் பாத்தீங்கன்னா கிறிஸ்பர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சக்கரை வியாதி வரதுக்கான ஜீன் இதுதான் காரணம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷன் வரவிட நல்லா தடுக்க முடியும். பண்ண முடியும், பண்ண முடியும். இதுக்கு அது பேர்தான் கிறிஸ்பர் டெக்னாலஜி, ஜீனோம் எடிட்டிங் சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க பாத்துருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்திருக்கு, ராம்பேஜ்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எடுத்து ரொம்ப பெரிய வெளியே காட்டுவாங்க. அது வந்து கிறிஸ்பர் டெக்னாலஜி மூலமா வந்ததுதான். அதுல இருந்து சில கிருமிகள் வந்து பூமியில விழும், அது வந்து மூணு இடத்துல விழும், ஒரு முதலீட்டை மாட்டும், ஒரு குரங்கு, அப்புறம் ஒரு ஓனாயிட்ட மாட்டும். அதெல்லாம் ரொம்ப பெருசா மாறிடுவாங்க. கிறிஸ்பர் டெக்னாலஜி பேஸ்ல தான் இருக்கும்.
1: நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜீன் வந்து இந்த சக்கரவியாதிக்கு இருக்கோ அதை எடிட்டிங் பண்ணி ஒட்டி விட்டா போதும்.

0: கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுக்கணும்னா அந்த மாத்திரை கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆகும்னா குறைஞ்சது 12 to 15 years ஆகும். ஆனா இந்த பயோமெட்ரிக்ஸ் மூலமா நீங்க போனீங்கன்னா, உயிர் தகவல் துறை மூலமா நீங்க போனீங்கன்னா அதே மாத்திரை, இன்னும் அதோட சொன்ன போனா அதோட வீரியமான மாத்திரை, நல்லா அதிகமா வேலை செய்யக்கூடிய மாத்திரை வந்து வெறும் 2 to 3 years உங்களால கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா முடியும்.
1: சரி, அதோட பின்விளைவுகள்லாம் ஸ்டடி பண்ணிட முடியுமா?
0: கண்டிப்பா பண்ண முடியும். அதோட பின்விளைவுகளை நீங்க ஸ்டடி பண்ணி தான் நீங்க வந்து கட்சர் பண்ணி குறைப்பீங்க. இந்த மருந்து வேலை செய்யுங்க, இந்த மருந்து வேலை செய்ய எல்லாத்தையும் குறைச்சுதான் நீங்க நல்ல மருந்தை கொடுப்பீங்க. உயிர் தகவலோட முக்கியமான வேலையா அதுதான்.
1: அதுக்கு முழுக்க இந்த கிறிஸ்பர் டெக்னாலஜி தான் பயன்படுது.
0: கிறிஸ்பர் டெக்னாலஜி ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் வெர்ஷன், நான் சொல்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான வெர்ஷன். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இது வந்து ஸ்மார்ட் வேர்ல்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம இங்க ஒர்க் பண்றது எல்லாமே ஹார்ட் ஒர்க் கிடையாது, எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். பயோமெட்ரிக்ஸ்ல உங்களோட நேரம், உங்களோட பணம், உங்களோட மனிதனோட உழைப்பு இது எல்லாத்தையும் குறைச்சு கொடுத்துரும். நீங்க 15 வெயிட் பண்ணவே வேணாம், 3 years நல்ல மருந்தை நீங்க கொடுக்க முடியும். இது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஹெல்த் கேர் மட்டும் நீங்க பாக்குறீங்க, இதெல்லாம் நிறைய ஃபீல்டு இருக்கு, எல்லா ஃபீல்டும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா பயோமெட்ரிக்ஸ் வந்து நாங்க படிக்கிறத மத்த சப்ஜெக்ட்காரங்க அதிகமா படிக்கிறாங்க. பயோடெக்னாலஜியில படிக்கிறாங்க, ஜுவாலஜியில படிக்கிறாங்க, பாட்னியில படிக்கிறாங்க, என்வரன்மெண்ட் சயின்ஸ்ல படிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதோட அவசியங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விலங்கியல் ஜுவாலஜியில படிக்கிறீங்க, ஒரு பட்டாம்பூச்சியோ இல்ல ஒரு வண்டோ வேற ஏதோ ஒரு புது உயிரினங்கள் கொண்டு வராங்களோ அதை வந்து வகைப்படுத்துன்னு சொல்லுவாங்க, டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது பண்றதுக்கு பயோமெட்ரிக்ஸ் தேவைப்படும்.
1: அதுக்கு இப்ப கார்ல நேஸ் எல்லாம் பண்ணும்போது இந்த பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சு
0: இது அட்வான்ஸ்ட், நீங்க டேட்டாவை மாத்தி வச்சிடலாம். நீங்க ஃபுல்லா டிஎன்ஏ பார் கோடிங் சொல்லுவோம், இதை மாத்திரத்துக்கு பயோமெட்ரிக்ஸ் தேவைப்படும். ஸ்கேன் பண்றீங்கல்ல, அது மாதிரி ஜஸ்ட் நீங்க ஸ்கேன் பண்ணா போதும். ஒரு ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்கேன் பண்ணா அந்த பட்டாம்பூச்சியோ அந்த மண்ணோட பரிணாம வளர்ச்சி என்ன, எங்க இருந்து வந்திருக்கு, எப்படி போகுது, எல்லாத்தையும் சொல்லிடலாம்.
1: இப்ப நீங்க சொல்ற மாதிரி நோய் உற்ற மனிதனுக்கோ இல்ல மருந்து தயாரிக்கிறதுக்கோ பயன்படுற மாதிரி வேற என்ன ஆராய்ச்சிகள், வேற எப்படி இது மனிதருக்கு பயன்படுது உயிர் தகவலியல் படிப்பு?
0: இப்ப இன்னும் சொல்ல போனாக்க வந்து ஒரு இடம் முயற்சி பண்ணாங்க, பர்சனலைஸ்டு மெடிசன் சொல்லுவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட குரோமோசோம் கூறுகள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குரோமோசோம்ஸ் எடுத்து பாக்குறாங்கன்னா நமக்கு எப்ப எந்த வயசுல என்ன மாதிரி நோய் வரும், அது எப்படி தடுக்கிறது நம்மளால படிச்சு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கான மருந்துகள் மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை எடுக்கணும், 500 mg படிச்சிருப்போம். இப்ப அதே மாத்திரை ஒரு குழந்தை கொடுக்கலாம், அந்த குழந்தைக்கு அதோட வீரியத்தை குறைச்சுதான் கொடுக்கணும், அது பேர் டோசேஜ்னு சொல்லுவோம். அது வந்து 100 to 125 இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா, இதை வந்து நம்ம குழந்தை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம குறைச்சு கொடுக்கறோம். ஆனா நம்மளோட சக வயதுல சக மனிதனா இருக்கவனுக்கு அதே அளவு கொடுத்தா வேலை செய்யணும், வேலை செய்யாது, அவங்களுக்கு வந்து அதிகமா கூட தேவைப்படலாம். எந்தெந்த மாத்திரை யாருக்கு எப்ப வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நம்மளால சொல்ல முடியும். அது பர்சனலைஸ் மெடிசன் சொல்லுவோம், தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கான மருந்துகளை வந்து கொடுக்க முடியும் நம்மளால. இப்ப நம்ம வீட்லயே பாத்துருப்பீங்க, ஒரு மருந்து நம்ம அம்மா கொத்துக்கும் நமக்கு ஒத்துக்காது,
1: கட்டாயமா
0: இதுதான். இது வந்து நம்ம ஜீன் லெவல் ஏதோ நமக்கு மாற்றம் இருக்கு, ஏதோ மாறி இருக்கு, அப்ப என்ன பண்ணணுங்கிறத பயோமெடிக்ஸ்ல சொல்ல முடியும். இது வந்து இதுவும் முயற்சி பண்ணாங்க, இது இப்ப திரும்ப ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு, இந்த ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சுன்னா எப்படி வரும்ன்ற மாதிரி சொல்றாங்கன்னாக்க, இப்ப நம்ம ஜாதகம்லாம் வச்சிருக்கோம்ல, மேட்சிங் பாக்குறோம், பொருத்தங்கள் பாக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜீன் கார்டு வந்துடும், உங்க ஜீன் கார்டையும் நம்ம யார் மணக்கணும்னு நினைக்கிறோம் அவங்க ஜீன் கார்டு எடுத்து வச்சு பார்த்தோம்னா பொருந்துதா பொருந்தலையா, பொருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லையா பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஐயா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்கு, அதே போல டிஎன்ஏவே வந்து ரொம்ப மைன்யூட் புரோட்டீன்ஸால இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிச்சு இப்படி வந்து டேட்டா பேஸ்ல கொண்டு வர்றாங்க? அது எப்படி ரெப்ளிகா பண்றாங்க கம்ப்யூட்டர்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு பின்னால இயங்கக்கூடிய சாப்ட்வேர்ஸ் என்ன?
0: இப்ப இதுக்கான சாப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளே உருவாக்குறாங்க கம்பெனிஸ் வந்து, இந்தியால வந்து கிடையாது, வெளிநாட்டுகள் தான் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அதெல்லாம் உருவாக்கி இப்ப வியாபாரம் பண்றாங்க. இங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சில கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, ஃப்ரீயா சில இது கொடுப்பாங்க, இலவசமானது இருக்கு, அதான் நாங்க உபயோகிப்போம். இப்ப நீங்க என்னதான் நீங்க பெரிய பெரிய புரோட்டீனா இருந்தாலும் நம்ம உடம்புல புரதங்களா இருந்தாலும் அது எல்லாம் ஆரம்பம் எங்கிருந்து வரும்னா அந்த குரோமோசோம்ல இருந்து மட்டும்தான் வர முடியும், வேற எங்கிருந்துமே வர முடியாது. அப்ப நம்ம அந்த குரோமோசோம் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேட்டா என்ன பண்ணிருக்காங்க, அது வந்து சீக்வன்சிங் சொல்லுவோம், அதுக்குள்ள என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா வெளியில எடுத்து வச்சுட்டாங்க. வச்சதை நம்மளால எடுத்து வச்சு படிக்க முடியல. அதை படிக்கிறது யாரால முடியும்னா ஒரு பயோமெடிஷனால மட்டும்தான் முடியும். அதை மீறி விட்டா ஒரு டேட்டா சயின்ஸ் பர்சனால முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கணும்னாக்க, என்ன ஸ்கில் இருக்கணும், பயாலஜி உயிர்களுக்கான அறிவு இருக்கணும். அதே மாதிரி அதை வந்து கையாளக்கூடிய ப்ரோக்ராமிங் அந்த ஸ்கில் இருக்கணும்.
1: ஐயா, இப்ப இது வரைக்கும் சொன்னீங்க உங்களுக்கு வந்து இந்த கல்வி பயணத்துல பெரிய அனுபவம், டெல்லியில படிச்சிருக்கீங்க, பாண்டிச்சேரியில படிச்சிருக்கீங்க, நண்பர்கள் வந்து வெவ்வேறு துறைகள்ல வெவ்வேறு நிறுவனங்கள்ல அரசு நிறுவனங்கள்ல வேலை பார்த்திருக்காங்க. இது குறித்து மேற்கொண்டு ஆலோசனை கேட்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய எண் சொல்லுங்களேன்.
0: தாராளமாக 9952374741 நான் திரும்ப வேணா சொல்றேன், 9952374741 நீங்க கூப்பிடும் போது நான் போன் எடுக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க அதே நம்பருக்கு நீங்க யார் என்ன சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ண கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம்.
1: நன்றி,
0: நன்றி, மிக்க நன்றி.
2: இன்றைய நிகழ்ச்சியில உயிர் தகவலியல் துறை குறித்து பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்து கொண்டாங்க திருச்சிராப்பள்ளி பிஷப் ஹீபர் கல்லூரியின் உயிர் தகவலியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி ராஜா சுதாகர் அவர்கள். உடன் உரையாடினார் கே அடைக்கலராஜ் அவர்கள். வாய்ப்புகள்.

0: எல்லா இடத்திலயுமே இருக்குங்க. அதை தேடி போறவங்க தாங்க வெற்றியாளரா மாறுறாங்க. ஒரு புதுமையான படிப்பை தேர்ந்தெடுத்து படிச்சோம்னா போட்டி குறைவாகவும் இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கறதுக்கு இந்த உயிர் தகவலியல் துறையும் ஒரு உதாரணம். ஏன்னா உலகம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா நாம அப்டேட்டடா இருக்கணும். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, வாய்ப்புகள் கதவை தட்டாது, நாம தான் கதவை திறந்து வாய்ப்புகளை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றமோ நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் சயின்ஸ் பீடியா நிகழ்ச்சியில் உயிர் தகவலியல், புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும்.
1: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.

விவகாரத்துக்கு நேரத்தை மட்டும் தாங்க காட்ட தெரியும். அத நல்ல நேரமா மாத்துறதும் கெட்ட நேரமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால செய்யக்கூடிய செயல்களை நல்ல விதமா செஞ்சா நல்ல நேரம் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்னு சொல்லி திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நீ கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. முதல் பாடல் வருது சின்ன மாப்பிள்ளை படத்துல இருந்து.

0: இருக்கோம். இது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
1: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
2: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்க்காதல் என்றால் good luck.

0: நேரம் 12 மணி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: குறள் அமுதம் கல்லாமை 41 அதிகாரம் 5வது குறட்பா.

கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்துக்கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டுப்போய்விடும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஊருக்கு வந்திருந்த தாத்தா தினமும் மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு பேரன் பேத்திக்கு கதைகள் சொல்வாராம். அப்படி ஒரு நாள் சேமிப்பு பத்தி கதை சொன்னாராம். அதை கேட்டதுமே பிள்ளைகள் ரெண்டு பேரும், இனிமே நாங்களும் அம்மா அப்பா கொடுக்கற காசுல சேமிக்கிறோம்னு சொன்னாங்களாம். உடனே தாத்தா நாளைக்கே உண்டியல் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனவரு மறுநாளே உண்டியலும் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அத பார்த்த குழந்தைகள் தாத்தா கிட்ட, என்ன தாத்தா இது, மண்ணு உண்டியல போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கடை தெருவுல எவ்வளவு அழகா கார்ட்டூன் உண்டியெல்லாம் இருக்கு தெரியுமா, பொம்மை டிசைன் போட்ட பிளாஸ்டிக் உண்டியெல்லாம் நிறையவே இருக்கு, அதெல்லாம் வாங்காம இந்த மண் உண்டியல போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு வருத்தமா கேட்டாங்களாம். அதுக்கு தரமான பதில சொல்லிருக்கிறாரு தாத்தா, அந்த உண்டியல் எல்லாமே பார்க்க மட்டும்தான் அழகு, இந்த மண் உண்டியல் சுற்றுச்சூழலுக்கும் அழகு, உடைஞ்சாலும் மண்ணோடு மண்ணாகும், ஒருபோதும் நம்ம பூமிக்கு தீங்கு விளைவிக்காதுன்னு சொன்னாராம். இதை கேட்டதுமே குழந்தைகளும் அதை புரிஞ்சுகிட்டு மண் உண்டியல மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டாங்களாம். நாமளும் எதை செஞ்சாலும் நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்யற மாதிரி நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் நல்லதான பார்த்து செஞ்சா பசுமையான பூமிய பாதுகாக்கலாம்.

டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை வழங்குகிறது. வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: இல்ல இல்ல இல்ல இல்லோ.
1: என்னடா தம்பி ஒரே ஆட்டமா இருக்கு?
0: நான் மட்டும் இல்ல, கொஞ்சம் அங்கே பாருக்கா.
1: ஏய், நீ என்ன தனியா பேசிட்டு இருக்க? அம்மா இங்க வாயே, இதுங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு.
2: ஏய் இரு இரு, நாங்க கதை சொல்ல போறோம்.
3: ஒரு கதை சொல்லட்ட சார்?
1: கதையா?
0: ஆமாக்கா, குறுங்கதை.
4: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
1: வீட்லயே நல்லா கதை சொல்லுவீங்க, இப்ப இந்த கதையை யாரு கேக்குறது?
5: கதையா?
6: பள்ளி கல்லூரி மாணவர்கள், உங்க குறுங்கதைய உங்க குரல்ல 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பேசி topyouthrj@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.

நேரம் 12:10. ஆகாஷவாணி திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் சில பகுதிகள் ஒலிக்க கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் ஜெயலட்சுமி சேகர் அவர்கள் வீணை, பி ஸ்ரீராம் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கட்டம்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக ரெங்கநாயகி சச்சிதானந்தம் அவர்களின் பாட்டு. வி சச்சிதானந்தம் அவர்கள் வயலின், மதுரை கே தியாகராஜன் அவர்கள் மிருதங்கம்.

நம் அன்னை வானொலியில் நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட சங்கீத மும்மூர்த்திகள் ஜெயந்தி இசை விழாவில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியின் சில பகுதிகளை கேட்டோம்.

0: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
4: சில கதைகள் நம்மை நெகிழ வைக்கும்.
5: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
4: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. மார்கரெட் பஸ்டிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும் டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த மறுவாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கிடையே மேற்குவங்க

0: சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு அபிஷேக் பானர்ஜி ஆகியோர் காணொலி வாயிலாக அக்கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கின்றனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 291 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணும் பணிக்கான அக்கட்சியின் முகவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்கான கண்காணிப்பாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை தேர்தல் ஆணையம் நியமித்த விவகாரத்தில் தலையிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா திரு ஜாய் மால்யா பாக்சி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்கான அனைத்து நெறிமுறைகளும் முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகத்தான் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. இது தொடர்பான குறுந்தகவல் பெறப்பட்டால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொலைத்தொடர்புத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பேரிடர் காலங்களில் கைபேசி மூலம் தகவல்களை வழங்குவதற்கான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். ஒடிஷாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசிய அவர், அம்மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதன் காரணமாக ஒடிஷா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் கூறியுள்ளார். ஹரித்வாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பழங்குடியினரின் மேம்பாட்டில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். ஆந்திராவின் வளர்ச்சிக்காக மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மீனவர்கள் வசிக்கும் கிராமங்களில் சூரிய மின்சக்தியில் இயங்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக 100 கிராமங்களில் 1400 இத்தகைய விளக்குகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்பும் அதிகரித்துள்ளதாக திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு அஜய் ராய் உடல்நலக் குறைவு காரணமாக லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் 93.15% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 86.80% உள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி 4 நாள் அரசுமுறை பயணமாக மியான்மர் புறப்பட்டுச் சென்றாா். இரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு

0: அதிகாரிகளுடன் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெலங்கானா அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார். ஹைதராபாத்தில் தம்மை சந்தித்த அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளிடம் அவர் இதனை தெரிவித்ததாக தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களை அரசு ஊழியர்களாக இணைப்பது தொடர்பான செயல் திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு முதலமைச்சர் அவர்களிடம் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் தலைமைதான் உரிய முடிவை மேற்கொள்ளும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பரமேஸ்வரா கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இருப்பினும் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பான எந்தவொரு முடிவையும் காங்கிரஸ் தலைமைதான் மேற்கொள்ளும் என்று திரு பரமேஸ்வரா தெளிவுபடுத்தினார். மழை வெள்ள பாதிப்புகளை தடுப்பது தொடர்பான இந்தியா நேபாளம் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் இன்று காத்மண்டுவில் நடைபெற்றது. பீகார் அரசின் நீர்வளத்துறை முதன்மை செயலர் திரு சந்தோஷ்குமார் மல் தலைமையிலான இந்திய குழுவினர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக கடந்த இரண்டு நாட்களாக இது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுக்களில் இருதரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் பாலம் இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். பந்தாலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. ஒருவர் பலத்த காயத்துடன் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூரில் தீவிரவாதிகளின் முகாம்கள் பாதுகாப்பு படையினரால் அழிக்கப்பட்டன. தேங் நோபால் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த முகாம்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் இருந்து ஏராளமான வெடிப்பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர்கள் கூறினர். கால்நடை மருத்துவம், மருத்துவ தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 2 ஒப்பந்தங்களில் சீனாவும் பாகிஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் அதிபர் திரு ஆசிப் அலி ஜர்தாரி முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் ஜூ வியை வென்றார். டென்மார்க்கில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்சை எதிர்கொள்கிறது. உலக ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி எகிப்தின் இஸ்மேலியாவில் இன்று தொடங்குகிறது. 50 நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். உலக தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டி போட்ஸ்வானாவின் கேபரோனுவில் இன்று தொடங்குகிறது. 40 நாடுகளைச் சேர்ந்த 720 பேர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனிமேஷ் குஜூர், ராகுல் குமார், தமிழரசு செந்தில்குமார், தமன்னா உட்பட 21 பேர் இப்போட்டியின் 5 பிரிவுகளில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு சர்வதேச அளவில் நிலவும் சூழலே காரணம் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை தகவல்களை அனுப்புவதற்கான ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. மகாராஷ்டிராவில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 81.78% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கானங்களும் கருத்துக்களும் நித்தம் வரும், மனங்களையும் தன் வசமாக்கிக் கொள்ளும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது காற்றலைகளின் ஒலி அரசி, திருச்சி வானொலி.
2: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
3: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். பாப் கார்னர்ல தொடக்கமா அமெரிக்கன் சூப்பர் ஹிட் சிங்கர் கேட்டி பெரியோடைய பிரிசம் ஆல்பத்திலிருந்து அன்கண்டிஷனலி உங்களுக்காக.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: हर इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: आकाशवाणी टीजी एफएम 102.1 पॉप कॉर्नर। 2008ல ஜோதா அக்பர் ஒரு மிகப்பெரிய ஹிட் பிலிமாக இருந்தது. ஏ ஆர் ரஹ்மானோட இசையில எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அதுல இருந்து இதோ சோனு நிகம் மதுஸ்ரீ பாடின டியூட்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
0: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
1: காலத்தை கடந்த குரலாய் தலைமுறைகளை இணைத்து நிற்கும் இது திருச்சி வானொலி. நினைவுகளின் நீண்ட பயணமாய் இன்றும் தொடரும் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்களில் ராஜா மலையசிம்மன் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காவிய கானங்கள் உள்ளத்தின் கதவுகளை திறந்து விடுகின்றன. மறந்துவிட்டோம் என நினைத்த தருணங்கள் மீண்டும் நம்மை தேடி வந்து நிற்கின்றன. காலம் கடத்தி சென்ற உணர்வுகள் உடன் உறவாடி நம்மோடு பயணிக்கின்றன. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிவரும் மதுரை கீதம் ஜே பி சந்திரபாபு, ஏ பி கோமலா குரல்களில் அமைந்தது. நான் சொல்லும் ரகசியம் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

மறைந்த இரவுகளில் புதிதாய் முளைத்தது போல் மின்னி நிற்கும் விண்மீன்களாய் மனதில் பொதிந்த நினைவுகள் புதிதாய் துளிர்விட கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி வரும் பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி எம் சௌந்தரராஜன், ஜே வி ராகவுலு, எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் அமைந்தது.

மழை நனைத்த மண், மனம் நெகிழ்ந்து கசிந்த வாசமாய், நேசம் சுமந்த நெஞ்சம் நினைவுகளை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை கீதம். இனி கண்டசாலா பி லீலா குரல்களில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாதாள பைரவி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: நேர்களே, இது கோடை காலம். நம்மை சுற்றியுள்ள சூழலில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது உடலின் வெப்பநிலையும் மாற்றமடைவதை நாம் உணர வேண்டும். இதன் விளைவாக நீர் இழப்பும் உப்பு சத்து சமநிலை குறைவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இதனை தவிர்க்க கோடை காலங்களில் உடலை போதுமான நீர் சத்தோடு குளிர்ச்சியோடு வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதற்காக வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், நுங்கு போன்ற நீர் சத்து அதிகம் கொண்ட பழங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் ORS கரைசல், மோர், பானகம், எலுமிச்சை நீர், அதிக சர்க்கரை இல்லாத பழசாறுகள் போன்ற பானங்களை அருந்துவது உடலுக்கு தேவையான நீர் சத்தும் நார் சத்தும் உப்பு சத்தும் கிடைக்க பெற உதவும். இந்த கோடை காலத்தில் வெப்பத்தை கட்டுப்படுத்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி ஆரோக்கியத்தோடு மகிழ்வோடு கோடையை அனுபவிக்கலாம்.

0: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: தேனாய் இனிக்கும் திரை இசை கானங்கள் சுவாசத்தின் சுவடுகளாய் மனதில் தங்கி விடுகின்றன. ஒவ்வொரு முறை நாம் அவற்றை கேட்டு ரசிக்கும் பொழுதும் நினைவில் இருக்கும் நம் உணர்வுகளால் நம்மையே மீண்டும் சந்தித்துக் கொள்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி TM சௌந்தரராஜன் குரலில் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

பெண் மனதில் பெண்மை இல்லையே.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.
1: காதல் பேசும் காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி வரும் மதுரை கீதம் ஏ.எம். ராஜா பி. சுஷீலா குரல்களில் அமைந்தது. மீண்ட ஸ்வர்க்கம் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
1: ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: ஒரே ஒரு ஊரு புள்ளே, ஒரே ஒரு அம்மா அப்பா.
4: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
5: ஒரே ஒரு
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
0: இந்த மாதிரி நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
4: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
0: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.
6: காலத்தின் மதிப்பை உணர்த்தும் கானங்கள் வெறும் ஓசைகள் அல்ல, அவை காலத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில் அமைந்த பாடல் இதோ.

0: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: இன்ப ரசம் சிந்தும் இனிய திரை கானங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி டிஎம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் அமைந்த பாடல் சிஐடி சங்கர் திரைப்படத்திலிருந்து மதுர கீதமாகிறது.

தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: கலை கேட்டு ரசிக்கும் காதுகள் நம்மை கடத்தி செல்கின்றன. பழக்கமான ஒரு பாதையில் பழைய நிழல்களை தொட்டு தொடர்கின்றன. நாமும் உடல் சரிக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுரை கீதம் டீச்சர் அம்மா திரைப்படத்தில் இடம்பெற்றது. பி. சுஷீலா குரலில் அமைந்தது.

நினைவுகள் நம்மை படைக்கின்றன. மறந்துவிட்டோம் என நினைத்த நிகழ்வுகளை இசையோடு திரும்பி தந்து கொண்டிருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹர்ட்ஸின் மதுரை கீதம். இனி ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில் பாடல், இதோ மதுரை கீதமாகிறது.

உலகத்தை கடத்தி மனதை அமைதியாக்கும் காவிய கானங்களின் இனிமையால் அவசர யுகமும் ஒரு நொடி நின்று தலையசிக்கும். அந்த இனிமையை சுவைத்து நினைவோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகள் வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி பெட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெற வேளாண் அரங்கம் வலம் வரும் பிற்பகல் 2:15 நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். இனி தொடர்வது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை இசிஐ நெட் மற்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் கைபேசி செயலி மூலம் காலை 8 மணி தொடங்கி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளி மாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். இவர்கள் அனைவரும் இன்று தமிழகம் வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்கும் வகையில் முதல் முறையாக QR கோட் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர்.

0: திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம், 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்பிற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் முழுவீச்சில் ஆய்வு மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களின் தயார் நிலை, பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே மேற்குவங்க மாநிலத்தில் மகர்கட் டைமண்ட் ஹார்பர் தொகுதிக்குட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் சுமூகமாகவும் நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது வாக்கு எண்ணும் பார்வையாளர்களாக மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே நியமனம் செய்ய உத்தேசித்துள்ள தேர்தல் ஆணையத்தின் முடிவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மனுவை விசாரித்த நீதிபதி SBS நரசிம்மா தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்ந்தெடுப்பது தேர்தல் ஆணையத்தின் உரிமை என கூறியுள்ள நீதிமன்றம் வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஏற்கனவே முகவர்கள், கண்காணிப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் சுற்றறிக்கை கட்டாயம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது. பேரிடர்களின்போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது அச்சமடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முயற்சியே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். எதிர்காலங்களில் இந்த நடைமுறையை பயன்படுத்தியே உள்ளூர் மொழிகளில் பேரிடர் அல்லது அவசர காலம் குறித்த உடனடி எச்சரிக்கை அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டு மக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான முக்கியமான நடவடிக்கை இது என கூறிய அமைச்சர், பேரிடர்களின் போது துரித தகவல்கள் பரிமாற்றத்தை இந்த புதிய முறை உறுதி செய்வதாகவும் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறையும் இணைந்து இந்த புதிய ஒலிபரப்பு தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலை உயர்விற்கு மேற்காசிய சூழலே காரணம் என மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பெட்ரோல், டீசல் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு விலை உயர்த்தப்படவில்லை என கூறிய அமைச்சர், பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்து வருவதாக எடுத்துரைத்தார். 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஸ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜன் பாண்டா, பொது கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபால், ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த 4 குழுக்களின் கால வரையறை அடுத்த ஆண்டு இறுதி வரை செயல்பாட்டில் இருக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், அபுதாபி, தோஹா, ஓமன், ரியாத், சிங்கப்பூர் உள்ளிட்ட 14 இடங்களிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெரும் மாநாடு நடைபெறவுள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. முருகப்பெருமானின் 4ஆம் படைவீடான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தெய்வம்

0: ஆணையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பளித்தார். வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து திரண்ட ஏராளமான பக்தர்கள் அரோகரா என்ற பக்தி முழக்கமிட்டவாறு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
1: கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணாகுகை, பைன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் நிலவிய போக்குவரத்து நெரிசல் மற்றும் கட்டண முறைக்கு தீர்வு காணும் வகையில் மே 2 மற்றும் 3 ஆகிய 2 தூண்பாறை, குணா குகை, பயன்மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். கூட்ட நெரிசலை தவிர்க்க மே 4 முதல் பேருந்து நிலையம் மற்றும் கோக்கர்ஸ்வார்க் உள்ளிட்ட 5 முக்கிய இடங்களில் QR கோடு மூலம் உடனடியாக டிக்கெட் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருச்செந்தூர் கடற்கரையில் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக நீராட கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவிலை ஒட்டியுள்ள கடலில் புனித நீராடிவிட்டு சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று திருச்செந்தூர் கடற்கரையில் சுமார் 70 தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் கடலுக்கு உள்ளே இருந்த பாசி படர்ந்த பாறைகள் மற்றும் மணல் திட்டுகள் வெளியே தெரிந்தன. கடல் உள்வாங்கியதைக் கண்டு பக்தர்கள் அச்சயமடைய வேண்டாம், பாறைகள் வெளியே தெரிவதால் பாதுகாப்பான பகுதிகளில் மட்டும் குளிக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடையே அறிவுரை வழங்கி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A.லக்ஷ்மணன்.
1: கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் இன்றைய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இதற்காக வண்டியூர் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலிருந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை எதிர்கொள்கிறது. போட்டியில் தொடர வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இரு அணிகளும் களமிறங்கும் நிலையில் இன்றைய ஆட்டத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர். டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை 234 வெளிமாநில தேர்தல் பார்வையாளர்கள் பார்வையிட உள்ளனர். மேற்குவங்க மாநிலத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று வருகிறது. பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுவதை ஒட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.
4: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

மேகாலய, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சப் ஹிமாலயன், வெஸ்ட் பெங்கால், கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் கராய்கல் டியூரிங் த நெக்ஸ்ட் டூ டேஸ். த மெட் டிபார்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ ப்ரிடிக்டட் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அக்கம்பனிட் பை லைட்னிங் அண்ட் கஸ்டி விண்ட்ஸ் ஓவர் பீகார், சத்தீஸ்கர், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஈஸ்ட் ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டுடே. Benchmark domestic equity indices rose moderately during the holiday-shortened week. Investor sentiment remained cautious amid a lack of progress in U.S.-Iran talks, elevated crude oil prices, continued FII selling, and a hawkish tone from the Federal Reserve. During the week,

0: between the two sides. Mumbai Indians have won 22, while Chennai Super Kings have won 20. In football, India will mark their first appearance at the AFC Under-17 Women's Asian Cup since 2005, ending a 21-year wait at this level as the Under-17 national team kicks off their campaign against Australia and China today. The match is scheduled to start at 5 p.m. Indian Standard Time. And now before we end the bulletin, the headlines once again. Supreme Court declines to interfere with the Election Commission's decision to appoint only central government employees as counting supervisors in West Bengal elections, says choice of officials rests with the Election Commission. Re-polling underway at 15 booths of two assembly constituencies of West Bengal. Over 55% voter turnout reported till 1 p.m. Lok Sabha Speaker reconstitutes four parliamentary committees for the year 2026-27. India and Nepal discuss flood forecasting model ahead of the upcoming monsoon season. IMD forecasts heavy rainfall over several parts of northeast and peninsular India during the next 2 days. And in IPL cricket, Chennai Super Kings to take on Mumbai Indians this evening. And with that, we end the midday news.
1: உலக நிகழ்வுகளின் ஒட்டுமொத்த கையேடு. இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று கால்நடைகள் வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டவாய்த்தலை கே அண்ணாவி அவர்கள். கால்நடை வளர்ப்புங்கிறது பால், இறைச்சி, முட்டை, தோல் மற்றும் உரம் போன்றவற்றிற்காக ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை வளர்க்கும் ஒரு முக்கியமான வேளாண்மை தொழில்.

0: இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் உதவுற ஒரு லாபகரமான தொழில். இந்த லாபகரமான தொழில்ல எந்த விதமான யுக்திகளை கையாண்டா லாபம் அடையலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டை வாய்த்தலை கே அண்ணாவி அவர்களை சந்திச்சோம்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்முடைய நேயராங்க விவசாயி கே அண்ணாவி அவர்கள். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
1: ஐயா. விவசாயத்துல வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க, இப்ப கால்நடை வளர்ப்பு நிறைய பண்ணுவீங்க, அப்புறம் வந்து விவசாயம் பண்ணுவீங்க, இப்ப இந்த கால்நடை வளர்ப்புல என்ன மாதிரியான வந்து வரலாறுங்கன்னு சொல்லுங்க.
2: கால்நடை வளர்ப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே கால்நடை வளர்த்துக்கிட்டு வர்றேங்க.
1: சரிங்க. கால்நடை வளர்ப்புல என்னெல்லாம் வந்து?
2: நாங்கள் கால்நடை வளர்ப்புல வந்து கலப்பின மாடுங்க வச்சு பால் கறக்குறாங்க, பால் மாடு கறந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: எத்தனை மாடுங்க இருக்குது?
2: எங்ககிட்ட 20 மாடு இருக்குங்க. 20 மாட்டில் 12 மாடு ரொட்டீனாக கறந்துக்கிட்டே இருக்குங்க. பாக்கி 8 மாடு சென்னை ஆகிறது, வத்துக்கரவை ஆகிறது, அந்த மாதிரி இருக்குங்க.
1: இப்போ கால்நடை வளர்ப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய மாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க, கலப்பின மாடுகள் தான் அதிகமாக வந்து வளர்க்குறீங்க. அதில் வந்து என்ன மாதிரியான மாடுகள்? ஜெர்சி மாடுகள்னு சொல்லுவாங்க, சிந்து மாடுகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எந்த மாதிரி மாடு?
2: ஜெர்சி வச்சுருக்குறோங்க, சிந்து வச்சுருக்கோம், நாட்டு மாட்டில் கலப்பினம் வச்சுருக்குறோம், 96 மாடு வச்சுருக்கோங்க. இது பூராமே வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி உள்ள மாடுங்க, நாட்டு மாட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க. ஆனால் பாலும் கூடுதலாக கொடுக்கும், அதிகபட்சமாக காலையில் 7 சாயந்தரம் 6 அப்படி இல்லைன்னா 6 5 மாதிரி ஒரு நாளைக்கு 10 லிட்ரு இந்த மாதிரி கறக்குற மாடு தாங்க. நாங்கள் ஹைப்ரிட் மாடெல்லாம் நாங்கள் வளர்க்குறது இல்லைங்க. அது ஹைப்ரிட் மாடு வாங்கினா அது செனை பிடிக்கிற தன்மை வந்து எங்கள் கிளைமேட்டுக்கு ஒத்து வர மாட்டேங்குதுங்க. பெரிய லெவலில் 10 லிட்ரு 15 லிட்ரு கறக்குற மாடெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகுதுங்க. பராமரிக்கிறது தப்பாக பராமரிக்கிறோமா என்னங்கிறது தெரியலங்க. இந்த மாடுங்கள்லாம் கரெக்டாக இருக்குங்க, எங்கள் கடுத்தரைக்கு ஒத்து வருதுங்க.
1: சரி. செனை பிடிக்கிறதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்து
2: இன்ஜெக்ஷன் போடுறவங்க. இப்போ கால மாடும் பக்கத்தில் ஒருத்தர் வச்சுருக்காருங்க, ஆஸ்பத்திரியில் சொன்னோம்னாவே வந்து ஊசி போட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் ஓட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டுட்டு வருவாங்க. அப்படி அந்த 2-3 தடவை போட்டு பிடிக்கலன்னா காளையும் ஒருத்தர் வச்சிருக்காருங்க பக்கத்து ஊரில், அவர்கிட்ட சொன்னோம்னா காளையை ஏற்றிட்டு வந்து கொண்டாந்து போட்டுட்டு போயிடுவாருங்க.
1: சரி. இந்த பால் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை லிட்டர் கிடைக்குதுங்க?
2: ஒரு நாளைக்கு வந்து எனக்கு

0: வந்து காலை நேரத்தில் 70 லிட்டர்லேருந்து 80 லிட்டருக்குள்ளே வருங்க. சாயந்தர நேரத்தில் 50 லிட்டர் வருங்க. இதை வந்து எடுக்கணும். இதை வெண்டர் போட்டிருக்காங்கங்க, வீட்டிலே வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் 1 மணி நேரத்துக்குள்ளே எங்கள் பால் வந்து நுகர்வோருக்கு போயிருங்க. பால் வாங்குறவங்களுக்கு எங்கள் பால் சுட சுட போயிருங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 1 கிலோமீட்டருக்குள்ளே எங்கள் பால் எல்லாமே நுகர்வோருக்கு அவங்க அட்டை வாங்கிடுவாங்கங்க, எங்கள் பாலெல்லாம் விற்றுருவாங்கங்க. அந்த மாதிரி
1: பொதுவாக பால் அதிகமாக இருக்கணும்னா வந்து பசும்புல் அதிகமாக போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பருத்தி கொட்டை இதெல்லாம் புண்ணாக்கு இதெல்லாம் அதிகமாக வைக்கணும்னு சொல்லுவாங்க. பால் நிறையா கிடைக்கிறதுக்கு என்ன இன்ஷூர் பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து பசுந்தீவனம் கொடுக்குறோங்க, மாட்டு தீவனம் சேர்த்துக்கிறோங்க, கற்கா தவிடு போடுவோங்க, புண்ணாக்கு கன்று போட்டு ஒரு 10 நாளைக்கு எள்ளு புண்ணாக்கு வைப்போங்க. அப்புறம் இந்த பசுந்தீவனம், கற்கா தவிடு, தீவனம். இப்போ வந்து புதுசாக இப்போ வந்து 1 வருஷமாக நாங்கள் சோளத்தட்டை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க.
1: இந்த கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா கன்றுக்குட்டி போட்டதுலேருந்து எத்தனை மாதங்களுக்கு நீங்கள் வந்து இது பால் கறக்குறீங்க?
0: கிட்டத்தட்ட அது செனை பிடிக்கிற வரலையும், அதாவது 1-7 மாதத்துக்கு ஓரளவுக்கு நல்ல கறவை கறக்குங்க. அது செனை பிடிச்சிருச்சுன்னா 3வது மாதத்துலேயே அது வந்து 60 நாள்லேருந்து 90 நாளுக்குள்ளே அது ஒரு மாடு கன்று போட்டுச்சுன்னா மறுகீத்துக்கு வருங்க. அந்த இதில் செனை பிடிச்சிருச்சுன்னா 1-7 மாதத்துல கறவை நிப்பாட்டிடுவாங்க. அதாவது ரொம்ப ஜாதி மாடாக இருந்தால் அது வந்து 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம சென்னையிலேயே கூட கறக்குங்க. கொஞ்சம் எல்லாமே இந்த கலப்பின மாடாக இருக்கிறதுனால கரெக்டாக 7 மாதம் 8 மாதத்தில் அது காலை தூக்கியிருக்குங்க. அதை அப்படியே நாங்கள் நிப்பாட்டிடுவோங்க. ஒரு மாடு வந்து குறைச்சலாக வச்சுக்கிட்டாலும் 6-11 லிட்டரு பால் கறக்குங்க.
1: சரிங்க, இப்போ 20 மாடு வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. எப்படி இருந்தாலும் வந்து இந்த அடிக்கடி வந்து இந்த சீசன் ஸ்பெசிஃபிக்காக வந்து நோய்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க?
0: அது தவிர்க்க இயற்கையாகவே நாங்கள் வந்து கால்நடையிலேருந்து எங்களுக்கு பண்ணை வச்சுருக்கிறதுனால தடுப்பூசி முதல்ல வந்து போட்டுருவாங்க. அது இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் கட்டுத்துறையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே ஓரளவுக்கு நோய் தொந்தரவுலேருந்து பாதுகாக்கலாங்க.
1: கோமாரி நோய் தடுப்புலாம் பண்ணுறீங்களா?
0: இப்போ அது பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். வருஷம் 2 முறை தடுப்பூசி போட்டுருவாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ, நாங்கள் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால ப்ராப்ளமாக இருந்தாலும் சாருங்கிட்ட கேட்டு சரி பண்ணிக்குவாங்க.
1: மூலிகை வைத்தியம்லாம்
0: அதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. வெந்தயம், சீரகம், மஞ்சள், தேங்காய் இதெல்லாம் போட்டு கோமாரி நோய்க்குன்னு ஒரு இது இருக்குங்க. அது வந்தாலும் சரி வராட்டும் சரிங்க, நாங்கள் அதை மாதிரி போட்டுக்குவோங்க. அதே மாதிரி குளியாட்டி விடுறது 2 நாளைக்கு ஒருக்க மாட்டை குளியாட்டணுங்க. வாரம் 2 தடவை சாம்பிராணியம் போட்டாவே ஓரளவுக்கு நமக்கு நோய் கட்டுப்பாடு.
1: மாடுகளுக்கு இப்போ வந்து உப்பு சம் மாதிரி இருக்குது, இல்லாட்டி வந்து சளி கொட்டுது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது என்ன மூலிகை பயிற்சி பண்ணுவீங்க?
0: சோடா உப்பு கரைச்சி கொடுப்போங்க. காய்ச்சலாக இருந்ததுன்னா மிளகும் வெத்தலையும் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு, கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து கொடுத்தோம்னா அந்த காய்ச்சல் சரியாகுங்க. மற்றபடி செரிமான கோளாறுக்கு இஞ்சி, பனை வெல்லம் இந்த மாதிரி எல்லாம் இடித்து கொடுத்தோம்னா செரிமான கோளாறும் இருங்க. ரொம்ப இதாக இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க வந்து உடனே பார்த்துருவாங்கங்க.
1: சரிங்க, அப்போது 20 மாடு வளர்க்குறேன்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து பசுந்தாலில் புல் இதெல்லாம் வந்து கிடைக்கிது,
0: நாங்களே உற்பத்தி பண்ணியிருக்கோங்க. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால 1 ஏக்கர் 1/2 ஏக்கர்னு சோளத்தட்டை போட்டுக்குவோங்க. இப்போ கூட 3 ஏக்கர் சோளத்தட்டை போட்டிருக்கோங்க. அது இல்லாமல் கோப்போர் தீவன பயிர் வச்சுருக்குறோங்க. பச்சை பயிர் நாங்கள் பசுந்தீவனம் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு தேவையான விதக்கண கரணையெல்லாம் 1 தடவை நம்ம வந்து கேவிக்கையில் வாங்கிட்டோம்னா அப்புறம் அதை வச்சே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்குவோங்க.
1: அப்படின்னா கால்நடை வளர்ப்பில் இந்த மாடு வந்து நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க.
0: அது நாங்கள் வந்து
1: அந்த மாடுகள்லாம் என்ன மாதிரி மாடுகள் வந்து?
0: நாங்கள் வந்து மாடுகள் வந்து கலப்பின மாடுகள் தாங்க, நாட்டு மாடு கிடையாதுங்க. நாட்டு மாட்டிலே கலப்பின மாடாக பார்த்து வாங்குவாங்க. அந்த கலப்பின மாடு வந்து எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குங்க. நாட்டு மாடத்திலே கலப்பின மாடுங்கிறது மாட்டுக்கு எந்த நோய் தொந்தரவு கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். பார்த்தாவே தெரியுங்க அந்த மாதிரி மாடுங்களாக தேர்ந்தெடுத்து. மேக்சிமம் நாங்கள் வந்து வளர்க்குறது வந்து சிவப்பு, வெள்ளை, வெளிர் பிள்ளை மாடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பால் நிறையா கொடுக்கும், கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க. ஆனால் இந்த ரகம் மாட்டில் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குங்க, கொஞ்சம் பால் கம்மியாக இருக்குங்க. அந்த மாதிரி இந்த ரக மாடுங்க நமக்கு வந்து தொந்தரவு நிறையா இருக்காதுங்க. அதாவது உடம்பு சரியாமல் போகிறது வந்து குறைச்சலாக இருக்குங்க. பால் மாட்டுக்கு தீவனம், போக்குவரத்து எல்லாம் வந்து தீவனம் மட்டும் தனியாக வாங்கிக்கிட்டாலும் பாக்கியெல்லாம் எங்கள் விவசாய இதுலேயே எங்களுக்கு கிடச்சிருங்க. விவசாய வேஸ்ட்லேயே வந்து உளுந்துக்கு உளுந்த முட்டு கிடச்சிருங்க, கருக்காக கிடைக்குங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் விவசாயத்தை சார்ந்தே இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. மற்றபடி செய்கிறதுக்கு
1: இந்த மாடுகள்லாம் விளைச்சலுக்கு ஓட்டுறீங்களா இல்லாட்டி?
0: இல்லை இல்லை, அறுத்து ஆளுங்களை வச்சு அறுத்து போடுறாங்க. நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க, எல்லாம் தம்பிங்க எல்லாம் பார்த்துக்குறாங்க, கூலி ஆளும் வச்சுக்குவாங்க. மேக்சிமம் எல்லாமே சொந்த வேலை தாங்க நாங்கள் செஞ்சுக்குவோம். மாடு பார்க்கறது எல்லாமே எங்கள் தம்பிங்க. ஒருத்தர் இல்லாட்டி ஒரு ஈடுபாடாக பார்த்தோம்னா இந்த மாட்டுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. அதே மாதிரி இடம் வசதி வேணுங்க. 10 மாடு 20 மாடு வச்சுருக்கோம்னா ஒரு 50 செண்டாவது இடம் இருக்கணுங்க. 3 இடத்துல நாங்கள் கட்டுவோங்க ஒரு நாளைக்கு. நல்லா காற்றோட்டமாக வந்து நிழல்

0: பகுதியா இருந்து மாடு நல்லா விசால்ட்டமா இருந்ததுனாவே நோயை தன்மை தாக்குறது போக்குவரத்து இல்லாம இருக்குங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கு.
1: சரிங்க, அப்ப இந்த ஆடு வளர்ப்புல எத்தனை மாதிரியான ஆடுகள்?
0: நாங்க ஆடுனா இந்த மாடோட சேர்ந்து ஆடும் வந்து நாங்க செம்பரி ஆடு மட்டும் நாங்க தேர்ந்தெடுத்துருக்கோங்க. செம்பரி ஆடு 10 குட்டி 12 குட்டியா வாங்குவோங்க. அது ஒரு 6 மாசம் 7 மாசம் வளர்ப்போங்க. 6 மாசம் 7 மாசம் வளர்த்துட்டு அதை அப்படியே நாங்க வித்துருவோங்க. கிடா குட்டியா தான் பிடிப்போம். அப்புறம் வந்து அதை அப்படியே வந்து 7 மாசம் வளர்த்தோம்னா ஆடு வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ வந்துருங்க. மாட்டுக்கு போடுற தீனியை வச்சே அதுல சிந்துறது செதறத வச்சே அது அந்த ஆடுங்க வந்துருங்க. அதே மாதிரி வருஷம் ஒரு 50 கோழி குஞ்சு வாங்குவோங்க. அது அந்த கோழி குஞ்சும் நமக்கு பலன் தருங்க.
1: அது நாட்டுக்கோழி குஞ்சு?
0: நாட்டுக்கோழி குஞ்சு. வெரைட்டியா வளர்க்கறது இல்லைங்க. நாட்டுக்கோழி குஞ்சே வாங்கி விட்டோம்னா அந்த சாணியை பொறுக்கிக்கிட்டு
1: அதெல்லாம் நல்ல விலைக்கு போகுதா?
0: அது ஓரளவுக்கு அது ஒரு சைடு இன்கம் மாதிரி நாங்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால அது அந்த மாதிரி இருக்குங்க.
1: இப்போ விவசாயம் பண்றதுல வந்து என்ன மாதிரியான போகத்தில் வந்து ஒவ்வொரு போகத்திலையும் வந்து விளைவிக்கிறீங்க?
0: விவசாயம் வந்து நெல், வாழை, தென்னை வச்சிருக்கோங்க ஐயா. தென்னை தோப்பு எங்ககிட்ட ஒரு 1700 to 2000 மரங்கள் இருக்குது.
1: கோடை காலத்துல வந்து இந்த மாடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க?
0: கோடை காலத்துல குளியாட்டி விட்டுக்கிட்டு வரணுங்க. வாரத்துக்கு 1-2 தடவை பச்சலாடம் வாழைப்பழம் கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த பன்னி எண்ணெய்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த எண்ணெய் எங்க ஏரியாவில் கிடைக்குதுங்க. அந்த எண்ணெயை பச்சலாடம் பழத்துல வச்சு கொடுத்தோம்னா அது ஒரு தடுப்பூசி போடுறது மாதிரியே அது கொஞ்சம் சுத்தமாக பார்த்துக்கிட்டோம்னா நோயில் இருந்து நம்ம காவந்து பண்ணிக்கலாங்க.
1: அதே மாதிரி இந்த மடிவீக்கு நோயெல்லாம் வந்து உங்க மாட்டுக்கு வந்துருக்கு?
0: வந்துருக்கு.
1: அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
0: மடி நோய் வந்ததுனாங்க அறிகுறி தெரிஞ்சதுனாவே கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் இதெல்லாம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அரைச்சிங்க. நம்ம அதை தடை விட்டுக்கிட்டு வந்தோம்னா அந்த மடி நோய் சரியாக போயிருங்க. அப்படியும் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து அதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. கொஞ்சம் அப்போ எதுக்கு ஒரு 4 நாளைக்கு பால் குறையுங்க, பாத்திரணுங்க, இல்லைன்னா காம்பு சோடையாக போயிருங்க. 24 மணி நேரத்தில் பார்த்துட்டோம்னா அதை சரி பண்ணிடுவாங்க.
1: சரி, இப்போ கோமாரி நோய் தடுப்புக்கு வருஷம் வந்து தடுப்பூசி போகிறீங்களா?
0: போட்டுக்கிறாங்க சார். டாக்டர் வந்து முன்னறிவிப்பாகவே 2 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாருங்க இந்த மாதிரி வர்றோம் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நாங்களே அங்கே மாட்டை ஓட்டிகிட்டு போனோம்னா அங்கேயும் போய் போடுவாங்க. எங்கள் வீட்டில் மாடு நிறையா இருக்கிறதுனால மாடு கண்ணு எல்லாத்துக்கும் வந்து வீட்லேயே கூட போட்டுறோம்.
1: ஆடு வளர்ப்புல பாத்தீங்கன்னா வந்து நல்ல லாபம் இருக்குன்னு சொல்றாங்க, அது எப்படி உங்களுக்கு வந்து ரெகுலரா
0: லாபம் இருக்குங்க ஐயா? முன்னாடி 2 குட்டி பிடிச்சோம், இப்ப 4 குட்டி பிடிச்சோம், இப்ப ஒரு 20 குட்டி பிடிச்சிருக்கோம்.
1: குட்டியை எங்கேருந்து வாங்குறீங்க?
0: சந்தையில வாங்குவாங்க. எங்க ஏரியாவில கடை போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்டே வாங்குவாங்க.
1: இப்போ செம்மறி ஆடு வளர்க்கறது உங்களுக்கு நல்லதா தெரியுதா, இல்லாட்டி வந்து வெள்ளாடு வளர்க்கறது?
0: ரெண்டு ஆடு வளர்க்கறது நல்லதுதாங்க, ஆடு வளர்க்கறது நல்லதுதாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாடை சார்ந்து இருக்கிறதுனால வைக்கப்புல கூட இந்த செம்மறி ஆடு தின்னுக்குங்க. மாடு என்னென்ன திங்கிதோ அதை பூரா செம்பிளி ஆடு சாப்பிடுங்க. அதனால அதுல வர்ற மிச்சத்தை நாங்க இந்த ஆட்டுக்குட்டிக்கு போட்டோம்னாவே அது எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லாபகரமான ஆடை பத்தி இன்னைக்கு விற்கணும்னா நான் இன்னைக்கே வித்துடலாங்க. ரெடி காசு கொடுத்து வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஆடு வச்சிருக்கிறதுல எந்த சிரமமும் இருக்காதுங்க. சைடு இன்கம் மாதிரி
1: கிடைக்குதுங்க. சரிங்க, அப்போ கோழி வளர்க்கல நீங்க வந்து ஒரு 50 கோழிகிட்ட வளர்க்குறீங்கன்னு சொல்லீங்க.
0: ஆமாங்க ஐயா.
1: நாட்டுக்கோழி மட்டும் தான் வளர்க்குறீங்களா?
0: ஆமாங்க ஐயா, நாட்டுக்கோழி.
1: அதுக்கான குஞ்சுகள்லாம் இங்கேருந்து வாங்குறீங்க?
0: தயிரமல்ல சந்தைன்னு இருக்குங்க, தாயனூர் சந்தைன்னு இருக்கு. அந்த மாதிரி சந்தையில போய் பிடிச்சிட்டு வருவாங்க.
1: இப்படி பார்த்து வாங்குவீங்க? இப்போ கலர் கோழி குஞ்சுகள்லாம் விற்கிறேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம கேவிக்கு எல்லாம் கூட விற்கிறாங்க
0: இருக்குங்க. இருக்கு, கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் வளர்த்துருக்கோங்க. போட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ரகம்லாம் கொடுத்துருக்காங்க. கோழி வளர்க்குறவங்களுக்கு அந்த குஞ்சை பார்த்தாவே தெரியுங்க. அதே மாதிரி ஒரு தர கோழி குஞ்சு வாங்கும்போது கொஞ்சம் சாதாரண கோழி குஞ்சா வாங்கிட்டா கூட சாவல் வந்து நல்ல பெருஞ்சாதி சாவலா வாங்கிட்டா அது ஒரு கோழி வந்து 3.5 kg 4 kg வர்றது மாதிரி வந்துருங்க.
1: கோழி வளர்ப்புல வந்து பொதுவா வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்கா, இல்லாட்டி வந்து வெளி சந்தையில விற்கிறதுக்கு பயன்படுத்துறீங்களா?
0: எங்களோட பயன்பாட்டுக்கு தாங்க.
1: நீங்க இப்ப கோழி வளர்த்தாலே வந்து முட்டை வருது, கறி வருது, நீங்க வந்து வெளிக்கும் கொடுக்கலாமே.
0: நாங்க ஜாயின்ட் ஃபேமிலி, எங்க சொந்த பந்தம், எங்க வேலையாளங்களுக்கு இந்த மாதிரி நல்லது பெருசு நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் கொடுப்போங்க. அதனால நாங்க வந்து இதை ஒரு விற்பனையா செய்யறது இல்லைங்க. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறதுனால இந்த கோழி எங்களுக்கு வந்து என்ன வந்து மாடு தாங்க. மாடை பார்த்தாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க.
1: சரி, இந்த கோழி வளர்ப்புக்கு வந்து என்ன மாதிரி தீனிலாம் போடுறீங்க?
0: சோளம் கம்புங்க நாங்கள் வாங்கி தாங்க போடுறோம். கருக்கா குருணை இருந்ததுன்னா அது போடுவோங்க. அது சாணியில் இந்த நெல் வைக்கல் கொண்டாந்து போடுறதுலே அதிலே பொறுக்கிக்குங்க. அதுக்கு தனியாக நாங்கள் பராமரிக்கிறது இல்லைங்க. கோழி குஞ்சு பறிக்கிறப்ப ஏதாவது 2 போடுவோங்க. அது வைக்க போரில் இருக்கிற நெல்லையே கொத்திக்கிட்டு அது வளர்ந்துருங்க.
1: சரி,
0: குப்பையை கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது வளர்ந்துருங்க.
1: அப்படின்னா வந்து புறக்கடையில் தான் வளர்க்குறீங்க?
0: ஆமாம் ஆமாங்க, புறக்கடை வளர்ப்பு தாங்க.
1: உங்களை தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கு தொலைபேசி எண்கள் சொன்னீங்கன்னா திருப்பி
0: சொன்ன. என்னோட தொலைபேசி எண் 90 95 10 45 0 5ங்க. 90 95 10 45 0 5ங்க.
1: சிறப்பு, நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: ஐயா கலப்பின மாட்டேன்.

0: கால்நடை வளர்ப்புங்கிறது விவசாயிகளுக்கு வருடம் முழுவதும் வருமானம் தர ஒரு நம்பகமான லாபமான தொழில்தான்னு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பேட்டை வாய்த்தலை கே அண்ணாவி அவங்களோட அனுபவங்களை கேட்கும் போது நாமும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: கலப்பு இன மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனை கலந்து போடு எம்மா, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனை கலந்து போடு, கலப்பின மாட்டுக்கெல்லாம் கலப்பு தீவனம் கலந்து போடு.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
2: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
3: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
2: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
4: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
2: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக. வாழ்த்துக்கள்.

0: திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன்சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்கிறது மணி மலர். வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மணி மலர்ல லிட்டில் ஸ்டார், சிறுவரிசை மேடை, கதை எனும் தேவதை நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தர தயாரா இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணலாமா? மணி மலர்ல முதலாவதாக லிட்டில் ஸ்டார். மின்னும் நட்சத்திரம் யார்?
1: குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம். மணிமலர் நிகழ்ச்சியில லிட்டில் ஸ்டார் பகுதியில இன்னைக்கு நாம யார சந்திக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: அண்ணாமலை.
1: அண்ணாமலை, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க?
2: திருச்சி விண்ணப்பந்தது.
1: அண்ணாமலை, நீங்க என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
2: நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கிஆர்பி.
1: இப்போ உங்களுடைய தனி ஆர்வம் எல்லாம் என்ன?
2: திருவாசகம் படிப்பேன் நிறையா, சுந்தர தேவன்.
1: இப்போ நீங்க வந்து எந்த வயசுல இந்த பதிகங்கள்லாம் பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சீங்க?
2: ஏழு வயசுல இருந்து.
1: யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
2: அப்பா.
1: அப்பா பேர் என்ன?
2: உமாபதி.
1: 6-7 வயசுல இருந்து நீங்க தொடங்கிட்டீங்க இல்லையா இந்த மாதிரி பதிகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அத பாடுறதுக்கு? இப்படி இருந்தது, எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு?
2: ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்.
1: அப்படியா? பதிகங்களை படிக்கும் பொழுது எது முக்கியமா கவனிக்கணும்?
2: ஆலாவலம், இந்த ராகத்துல பாடுறாங்க,
1: அப்புறம் தமிழ் உச்சரிப்பு இல்லையா, சரியா உச்சரிக்கிறது எல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அப்பா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டீங்க. அப்போ எங்களுக்காக ஏதாவது ஒரு திருவாசக பாடுங்களேன்.
2: திருச்சி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ரொம்ப அருமையா பாடுனீங்க. இப்போ எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகமா சொல்ல முடியும் இல்லையா? அப்போ கோயில்களுக்கெல்லாம் நீங்க போய் பாடின அனுபவம், முதல் முறையில எப்ப நீங்க மேடை ஏறி பன்னிசையெல்லாம் பாடினீங்க?
0: விராலிமலையில பாடியிருக்கேன்.
1: விராலி மலையிலயா, முருகன் கோயில்லையா? இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, காமன் நேரம் பாடினீங்களா தொடர்ந்து? அதுக்கப்புறம் இப்பெல்லாம் எவ்வளவு நேரம் உங்களால பாட முடியுது?
0: 2 மணி நேரம் பாடுவேன்.
1: 2 மணி நேரம் கூட பாடுவீங்க தொடர்ந்து? ஸ்கூலுக்கும் போயிட்டு வர வேண்டி இருக்கும் இல்லையா, நிறைய பாடங்களும் இருக்கும். இப்ப நீங்க 6th ஸ்டாண்டர்ட் வர வந்துட்டீங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் உங்களுக்கு நேரம் எல்லாம் ஒதுக்க முடியுதா? சரியா,
0: நேரத்தினால
1: ஒதுக்க முடியுது. அது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா செய்யறதுக்கு?
0: படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்.
1: படிக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பதிகங்கள் படிக்கிறது, திருமுறை இசை கத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, உங்களுடைய கனவுகள் எல்லாம் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதே சமயத்துல திருமுறை பாடல்கள்லாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பாடுறதுக்கான மேடைகள் அது மாதிரி ஏதாவது கனவுகள் இருக்கா உங்களுக்கு?
0: திருவண்ணாமலை பாடணும்னு நினைக்கிறேன்.
1: இப்போ உங்களுடைய குருவா இருக்காங்க அப்பா இல்லையா, அப்பா கூட எவ்வளவு நேரம் உங்களால இதுக்காகவே ஒரு முயற்சியா உட்கார முடியுது? இல்லனா நீங்களே தனியா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்ல அப்பா கூட இருந்தா தான் உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வருமா?
0: அப்பா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணு, தானா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண வரும்.
1: சரி, இப்ப எங்களுக்காக ஒரு திருவாசக பாடல் பாட முடியுமா?
0: சம்பனம்.

0: சிதம்பரம்.
1: அருமையா திருவாசக பாடல நீங்க பாடுனீங்க, ரொம்ப அழகா, தெய்வீக ஆர்வத்தோட, தெய்வீக நாட்டம் அதிகம் மிகுந்து நீங்க ரொம்ப அழகா இதெல்லாம் கத்துக்கிறீங்க, அழகா பாடுறீங்க.

0: கச்சேரிகள்லாம் பண்ணுறீங்க, பண்ணிசை பாடுறீங்க. உங்களுடைய இந்த பயணம் தொடர நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறோம். நன்றி.
1: நன்றி.
2: லிட்டில் ஸ்டார்ல மின்னிய நட்சத்திரம் அண்ணாமலை உடன் உரையாடின சித்ரா திருவாளன். தொடர்வது ராஜ்யவாத்தியமான மிருதங்கத்தை வாசிக்க வருகிற நமக்கான சிறுவரிசை மேடை நிகழ்ச்சியில் எஸ் ஸ்ரீவர்சன்.
3: நமஸ்காரம், மிஸ்ரா சபதாளம் வாசிக்க போகிறேன்.

இசை மேடை நிகழ்ச்சியில் மிருதங்க இசையால் நம்மை மகிழ்வித்தவர் எஸ் ஸ்ரீவத்சன். நிறைவாக கதை எனும் தேவதை.

பறக்கிற மீன்கள், மரத்துல முதல, வானத்துல யானை, பட்டாம்பூச்சியா மலரும் பூச்செடி, அப்படி ஒரு அற்புதமான உலகம் படைக்கும் கதை எனும் தேவதை. கண்ணம்மா அன்னைக்கு ரொம்ப உற்சாகமா வீட்டுக்கு வந்தா. காரணம், அன்னைக்கு பிக்னிக்கு போயிருந்தா எங்க தெரியுமா? ஸ்னேக் பார்க்குக்கு. வந்த உடனே பாட்டி கிட்ட போய், பாட்டி இன்னைக்கு எவ்வளவு வெரைட்டியான பாம்பெல்லாம் பார்த்தேன் தெரியுமா, சின்னது பெருசு, மலை பாம்புன்னு சொன்னாங்க, அந்த பாம்பெல்லாம் கூட பார்த்தேன் பாட்டி அப்படின்னா கண்ணம்மா. சின்ன சின்ன பாம்பெல்லாம் கூட பார்த்தேன் பாட்டி, ரொம்ப கியூட்டா இருந்தது அப்படின்னு சொன்ன கண்ணம்மா கிட்ட பாட்டி சொன்னாங்க, பாம்ப கண்டா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்ப கண்டா கொஞ்சம் பயமா இல்ல உனக்கு? இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணு பயம் இல்ல, ஏன்னா பாம்பெல்லாம் கண்ணாடி கூண்டுல தானே இருந்தது என்றால் கண்ணம்மா. நாகங்களை இறைவனின் அவதாரமா நினைத்து கூட கும்பிடுறோம் இல்லையா, நாம மட்டும் இல்ல உலகத்துல பல நாடுகளுக்கு அந்த பழக்கம் இருக்கு கண்ணம்மா அப்படின்னாங்க பாட்டி. ஆனா ஏன் பாட்டி சிலர் பாம்ப பார்த்த உடனே கல்லால் அடிச்சு கொன்னுடுறாங்க என்றால் கண்ணம்மா. உயிர் பயம்னா வேற என்ன, கடிச்சிட்டா அது விஷ பாம்பா இருந்தா ரொம்ப கஷ்டம் இல்லையா? இரு நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். பாம்பும் முனிவரும். உற்சாகமானால் கண்ணம்மா. ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமம் போறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை கிராம மக்கள்.

இடையில ஒரு அடர்த்தியான வனப்பகுதி. அந்த வனப்பகுதியை கடந்தா தான் எளிமையா அடுத்த ஊருக்கு போக முடியும். ஆனா அந்த பாதையை தவிர்த்துட்டு கிராம மக்கள் ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி சுத்தி அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த வனப்பகுதியில ஆக்ரோஷமான ஒரு நாகப்பாம்பு இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்தார். அந்த பாதையில போகும்போது கிராம மக்கள்லாம் தடுத்தாங்க. வேணா சாமி, அந்த பக்கம் போயிடாதீங்க, அங்க ஒரு பெரிய பாம்பு இருக்கு, அது ரொம்ப ஆக்ரோஷமாக வேற இருக்கும் பாக்குறதுக்கு, தீண்டிடுச்சுன்னா வாம்பா போயிடும் என்றார்கள் கிராம மக்கள். பரவாயில்ல, நாம சீண்டாத வரைக்கும் அரவம் நம்மள சீண்டாது அப்படின்னு முனிவர் அந்த காட்டு பாதையில போக ஆரம்பிச்சார். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பாம்பு எதிர்பட்டு, சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பெரிய பாம்புதான். படம் எடுத்த அந்த பாம்பை பார்த்து முனிவர் கேட்டார், ஏன் இவ்வளவு சீற்றம், ஏன் இவ்வளவு கோபம்? அந்த பாம்பு சொல்லிச்சு, நான் பயத்துல சீறிப்பாயிறேனே தவிர கோபத்தால கிடையாது முனிவரே அப்படின்னுச்சு பாம்பு. சரி, நான் உனக்கு ஒரு நல்ல மந்திரம் சொல்லித்தரேன், அது உன்னை அமைதியாக்கும் அப்படின்னு ஒரு நல்ல மந்திரத்தை பாம்புக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள்ல சிலர் அந்த பாதையில போகும் பொழுது அவங்க கண்ணுக்கு அந்த பாம்பு படவே இல்லை. அதனால ரொம்ப தைரியமா எல்லா மக்களும் ஒரு கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துக்கு இந்த வனப்பகுதி வழியாகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாதங்கள் கழித்து மீண்டும் அந்த முனிவர் அதே பாதையில வர வேண்டி இருந்தது. இந்த இடத்துல தானே நாம பாம்புக்கு ஒரு நல்ல மந்திரம் சொல்லி தந்தோம், மனச அமைதியாக்குற மந்திரம். அந்த பாம்பு எங்க இருக்கு அப்படின்னு தேடுற ஆர்வம் வந்தது முனிவருக்கு. தேடி கண்டுபிடிச்சார். ஒரு பெரிய மரத்துக்கு அடியில பரிதாபமா அடிபட்டு கிடந்தது அந்த பாம்பு. நாம காப்பாத்தணும்னு நினைச்ச இந்த பாம்பு இப்படி அடிபட்டு கிடக்குதே, என்னாச்சு உனக்கு? நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை நான் தினமும் சொன்னேன், நான் அமைதியா தான் இருந்தேன், ஆனா மக்கள் என்ன பார்த்த உடனே கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட அமைதியா இருந்தேன், அதனால வந்த வினைதான் இது முனிவரே அப்படின்னுச்சு அந்த பாம்பு. நீ பயப்படாம இருக்கிறதுக்கு அந்த மந்திரம் சொல்லுன்னு சொன்னேன், ஆனா உனக்கு எப்போ துன்பம் வருதோ அந்த நேரத்திலயும் நான் உன்னை அமைதியா இருக்க சொல்லல. உன்னை தற்காத்துக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை அவசியம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் முனிவர். சரி, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது கண்ணம்மா? நாமளும் நிம்மதியா இருக்கணும், மத்தவங்களையும் நிம்மதியா வாழ விடணும். சில சமயம் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நம்மள நாமே பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம், அத நீ தெரிஞ்சுக்கோ என்றாள் பாட்டி. உண்மைதானே, பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஓரிவிடல், பகைவர் நண்பரானால் முகத்தளவில் நட்பு கொண்டு அகத்தில் எச்சரிக்கையுடன் நட்பு நீங்கி விலகிடல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னதை மறக்க முடியுமா?

திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும் அரும்புகளின் ஆரவாரமாய் தேன் சிட்டுக்களின் ரீங்காரமாய் குழந்தைகளுக்கான கொண்டாட்டமான நேரமாய் மலர்ந்தது மணி மலர்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: இசை துறல்ல இப்ப நாம தூணா அப்படிங்கிற ஒரு மீனை பத்தி தெரிஞ்சுக்க போகிறோம். டியூனா அப்படிங்கிற இந்த மீன் வந்து கடல்ல ரொம்ப வேகமா நீந்தக்கூடியது, நீண்ட தூரத்துக்கு சோர்வடையாம நீந்தக்கூடியது. அப்படின்னா உணவுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் கடல்ல இடம்பெயரக்கூடிய ஒரு மீன். மீன் சொன்னாலே அது உணவாகவும் உட்கொள்ளப்படணும் தானே. இதுல புரதம் அதிகமா இருக்குதான், பெரிய அளவுல சர்வதேச வர்த்தகத்துல இடம் பிடிக்கக்கூடிய ஒரு மீன் வகை. இப்பவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க சுத்தி முத்தி இவங்க எங்கதான் வராங்க அப்படின்னு. அதிகப்படியான மீன் பிடிக்கிறதுனால சில தூணா இனங்கள் எண்ணிக்கையில குறைஞ்சு காணப்படுதான். அதனால கடல் சூழல் பாதிக்கப்படுது. அதனால ஐக்கிய நாடுகள் அமைப்பு May 2nd உலக தூணா தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, கடல் வளங்களை பாதுகாக்கணும், மீன் பிடிப்பை கட்டுப்பாட்டோடு செய்யணும், மீனவர்களுக்கு நிலையான வருமானம் வர்றதுக்கு உறுதி செய்யணும். இவங்க பாட்டுக்கு இப்போவே எல்லா மீனையும் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இருக்காது இல்லையா, அவங்களுக்கும் வருமானம் பாதிக்கப்படும் தானே. அது மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய சமநிலையும் பாதிக்கப்படும். அதனால் இது மட்டும் இல்லாமல் மீன் விஷயத்தில் மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி FM Rainbow 102.1.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சிக்காக வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. 1 வெள்ளி அன்று காலை 10:30 ஒலிபரப்பான இருபடி பாடல்கள் நிகழ்ச்சியில கண்டுகொண்டேன் ராவணன் இந்த 2 படங்கள்ல இருந்து பாடல்கள் வலம் வந்தன. வெயில் சுட்டரிக்கிற வேளையில மனசுக்கும் செவிக்கும் குளிர்ச்சி தரும் பாடல்களை கேட்கறதே தனி ஆனந்தம் தான். அதுவும் நம்ம 102.1 கேட்கறது பேரானந்தம். கேட்டது 6 நேரம்னாலும் ஒலிபரப்பான பாடல்கள் மீண்டும் மீண்டும் நம் செவிகளில் ஒலிப்பது போல உணர்வு ஏற்பட்டது. ரொம்ப நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சல்ல பகிர்ந்திருக்கிறாங்க வரதராஜ நகர்ல இருந்து லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க. நன்றி ஐயா. கேட்டுட்டு இருக்கோம் இசை தூரல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவங்க இன்னொரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. இசைத்துறல் நிகழ்ச்சிக்காக நேற்று கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற ஓட்டுநர் பயிற்சியாளர் ஆர் ராஜ்மோகன் அவர்களோட அனுபவங்களை கேட்டாங்களாம். அவங்களோட முதல் அனுபவங்களையும், திருநெல்வேலி பாபநாசம் இந்த வழியா விரும்பி சென்ற அனுபவங்களையும், அச்சரபாக்கம் விபத்து குறித்தும், ஓட்டுநர்களோட பொறுப்புகளையும், வண்டியை புரிஞ்சுகிட்டு எல்லாரோட உயிரும் நம்ம கையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓட்டுநர்கள் எப்படி பொறுமையோடவும் ஏற்போடு முறைகள்லாம் வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் பகிர்ந்துகிட்டாங்க. பயிற்சியாளர் அப்படின்னா அவங்களோட பல முகங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது, கேட்டு ரசித்தோம், நன்றி ஐயா, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு தன்னோட மின்னஞ்சலை குறிச்சிருக்காங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கிழகுண்டையம்பேட்டை திருவானைக்காவல் இருந்து அனுப்பின மின்னஞ்சல்ல கேட்டுட்டு இருக்கோம்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: சில கதைகள் நமக்கு உற்சாகம் தரும்.
2: ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே.
3: சில கதைகள் நமக்கு கண்ணீரை வரவழைக்கும்.
4: ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா.
5: சில கதைகள் நம்மை நிகழ வைக்கும்.
6: ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ஐயா.
3: சில கதைகள் நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும்.
1: இந்த மாதிரி நவ திருச்சி FM ரெயின்போ நேயர்களை கட்டி போடுற மாதிரியான குறுங்கதைகள் உங்ககிட்ட இருக்கா?
5: அந்த கதைகளை பண்பலையில கேக்கணும்னு ஆசையா இருக்கா?
3: நீங்க பள்ளி கல்லூரி மாணவரா இருந்தா 3 நிமிடங்களுக்கு மிகாம உங்களது குறுங்கதைகளை பேசி topyouthrj@gmail.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு மே மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அனுப்பி வைங்க.
1: காற்றலைகளில் உங்கள் படைப்புகள் உங்கள் குரலில் ஒலிபரப்பாக வாழ்த்துக்கள்.
7: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள்.
8: பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் TRY TMT கம்பிகள்.
9: ஓட்டுநர் உரிமத்திலையும் வாகன பதிவு சான்றிதழும் உங்களோட இப்ப இருக்கிற மொபைல் என்ன சரியா இணைச்சிட்டீங்களா அப்படிங்கறத நேயர்கள் சரிபார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓட்டுநர் உரிமம், ஆங்கிலத்துல டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாகன பதிவு சான்றிதழ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இதுல ஏன் இப்ப வந்து புதுசா மொபைல் என்ன இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கான காரணம் இதுதான். இன்னைக்கு போக்குவரத்து துறையோட பெரும்பாலான சேவைகள் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இ சலான், அதாவது போக்குவரத்து விதிமீறல் அபராத தகவல்கள் எல்லாம், அதோடு சேர்த்து உங்களோட உரிமத்தை புதுப்பிக்க வேண்டிய நினைவூட்டல்கள், இப்படி எல்லாமே உங்க மொபைலுக்கே நேரடியா வந்து சேரும். நீங்க பழைய எண்ண மாத்தாம இருந்தீங்க அப்படினா இந்த தகவல்கள் உங்களுக்கு வராது. அதனால உடனே இணையதளத்துல இத புதுப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம RTO அலுவலகத்துக்கு போயும் உங்களோட என்ன நீங்க இணைச்சுக்கலாம். ஓட்டுநர் உரிமத்துக்கு sarathi.parivaragan.gov.in அப்படிங்கிற தளத்துல அதர்ஸ் அப்படிங்கிற மெனுல போய் மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கறத தேர்வு செய்யணும். வாகன பதிவுக்கும் நீங்க vahan.parivahan.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நீங்க தகவல்களை சரி பார்த்துக்கலாம். உங்களோட ஆதார் அட்டையோட இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரக்கூடிய OTP மூலமா வீட்டில இருந்தே சில நிமிடங்கள்ல இதை செஞ்சிடலாம். அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் அலுவலகத்துக்கு போய் செஞ்சாலே போதும், மற்றவர்கள் அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்க தகவல்கள் சரியா இருந்தா மட்டும்தான் ஆன்லைன் சேவைகள் உங்க வீடு தேடி உங்க கைபேசிக்கு வரும். அதனால நாம முடிந்த அளவுக்கு நம்மளோட எண் சரியா நம்மளுடைய ஓட்டுநர் உரிமத்திலையும் வாகன பதிவு சான்றிதழையும் இருக்கா அப்படின்னு சரி பார்த்துக்கலாம். இணைந்து இருக்கலாம் திருச்சி வானொலியின் FM ரெயின்போ 102.1.

0: நேர்களை இசை தோறெல்லாம் மின்னஞ்சல்கள் தாங்கி வந்த கற்களோடு சில முக்கியமான தகவல்களையும் நாம கேட்டாச்சு. இனி வண்ண கோலங்கள் விளையாட நீங்க தயாராகலாம். எப்பவும் போல உங்களுடைய கற்சவையை எடுத்து தயாரா வச்சுக்கோங்க. 938-546-102-1 இந்த எண்ணுக்கு உங்களுடைய விடைகளையும் ஊர் பேரையும் அனுப்ப தயாராகலாம். நேரம் மாலை 4 மணி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். தமிழகம், கேரளம், அசாம், மேற்கு வங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெறும் மறு வாக்குப்பதிவில் பகல் 1 மணி நிலவரப்படி 55.57% வாக்குகள் பதிவாயின. 2026-27 ஆண்டிற்கான 4 நாடாளுமன்ற குழுக்களை மாற்றியமைத்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி நாடாளுமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவராக பிஜேபியின் டாக்டர் சஞ்சய் ஜெய்ஷ்வால், நாடாளுமன்ற பொதுப்பணிகள் ஆய்வுக்குழு தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா, பொதுக்கணக்கு குழு தலைவராக காங்கிரஸ் கட்சியின் கே சி வேணுகோபால், ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின விவகாரங்களுக்கான குழுவின் தலைவராக பிஜேபி உறுப்பினர் திரு பகன்சிங் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பேரிடர்களின் போது நாட்டு மக்களை கைபேசி மூலம் எச்சரிக்கும் புதிய தொழில்நுட்ப முறையை மத்திய அரசு இன்று அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் சோதனை ரீதியாக கைபேசிகளுக்கு எச்சரிக்கை சமிகை ஒளி இன்று அனுப்பப்படுகிறது. இத்தகைய எச்சரிக்கை செய்தியை கைபேசியில் மக்கள் பெறும்போது பீதியடைய தேவையில்லை என்றும், இது ஒரு சோதனை முறையே என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. வரும் 8 தேதி வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலின் கண்ணாடி பல்லக்கு சப்தஸ்தான நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதன்படி திருவையாற்றை சுற்றியுள்ள திருப்பழனம், திருசோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பந்துருத்தி, திருநெய்தானம் கிராமங்களில் உள்ள சிவாலய திருத்தலங்களுக்கு ஐயாரப்பர் அம்பாள் கண்ணாடி பல்லக்கில் செல்லும் நிகழ்வு இடம்பெற்றது. நாளை திருவையாறு தேரடி திடலில் ஏழூர் கண்ணாடி பல்லக்கும் ஒரே இடத்தில் சங்கமித்து பூ போடும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: ரெயின்போ 102.1 கேட்டிருக்க எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். நாம இப்ப கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: வாரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா வாரத்தோட கடைசி நாள் சனிக்கிழமை. ஆனா பாருங்க, மாசத்துல 2ஆம் தேதியான இன்னைக்கு சிறப்பா ஒரு புதுமையான வண்ண கோலங்களை விளையாட போறோம். ஏன் அப்படின்னா பொது அறிவு கேள்விகள் தான் இன்னைக்கும் வரப்போகுது. ஆனா இல்லாதது எது அப்படிங்கிற தலைப்புல கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகளை நம்ம நேயர்களான உங்ககிட்ட கேட்கறதுக்காக

நாங்க வந்திருக்கோம். வழக்கம் போல வாட்ஸ்அப் வழியா விடையையும் ஊரு பேரையும் அனுப்புறதுக்கு நேயர்கள் தயாராகலாம். 938 546 102 1 அப்படிங்கிற இந்த எண்ணோடு காத்திருக்கலாம்.

0: வணக்கம்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

ஒண்ணுல இன்னைக்கு இல்லாதது எது அப்படிங்கறத தான் அந்த பொது அறிவு கேள்வியா இருக்க போகுதுன்றத சொல்லியாச்சு. ஆனா முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நதி இல்லாத நாடு எது அப்படிங்கறத தான். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா நேயர்கள் உடனே உங்களுடைய கச்சிவி எடுத்து 938-546-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணுக்கு ஒரு பேரோட சேர்த்து விடையையும் அனுப்பலாம். நதி இல்லாத நாடு எது கேட்டுட்டு இருக்கோம் FM Rainbow 102.1.

0: 90%
1: புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: வண்ணக்குளங்கள் கேடிஞ்சிருக்கவும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நதி இல்லாத நாடு எது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில மொதல் கேள்வியா கேட்டுனோம். கேட்டதுதான் தாமதம், நிறைய பேர் பதில் அனுப்பி இருக்கிறாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்திரலாம். முதல்ல சவுதி அரேபியா, அதுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கருமூலர் லால்குடியிலிருந்து அவங்க அனுப்புனது. அது மட்டும் இல்லாம அந்த சவுதி அரேபியா குறித்த தகவல்களையும் சேர்த்து இவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்து அந்தோனிராஜ் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து மாலை வணக்கத்தோடு விடை வந்து சவுதி அரேபியா தான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மகாலட்சுமி கீழத்தாழப்பட்டியிலிருந்தும் இதே பதில சொல்லியிருக்கிறாங்க. பி தாமஸ் அப்படிங்கிறவங்க பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியிலிருந்து அவங்களும் சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரமீலா சென்னை அவங்களும் சவுதி அரேபியா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தஞ்சாவூர் லக்ஷ்மி பதில் அனுப்பியிருக்கிறாங்க. வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. தாளக்குடியிலிருந்து முத்தமிழ் நகர்ல இருந்து சம்பத்குமார் அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அவங்களும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சி சேகர் நதி இல்லாத நாடு சவுதி அரேபியா தான் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சீனிவாச நகர்ல இருந்து கல்லங்காடுல இருந்து கமலாதேவி அப்படிங்கிறவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க சவுதி அரேபியான்னு. மணிநகரம் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே பதிலா நாங்க வந்து சவுதி அரேபியாவுக்கு தான் ஓட்டளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க. ஏ ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்புராணி அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து இதே பதில் பகிர்ந்திருக்கிறாங்க. ரவி திருமலை பாடியில இருந்து இதே பதில் அனுப்பி இருக்கிறாங்க. கவி செல்வா டால்மியா அதுல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. நதி இல்லாத நாடு லிபியா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரே நேயர் மட்டும்தான் லிபியா அப்படின்னு பதில் தந்திருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரே பதில தான் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க சவுதி அரேபியான்னு. சார்லஸ் அப்படிங்கிறவங்க பொன்மலைப்பட்டி அடைக்கலானை நகர்ல இருந்து அவங்களும் சவுதி அரேபியான்னு தான் சொல்றாங்க. இப்போ விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சவுதி அரேபியா தான் பதி அப்படின்னு கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பதில் சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருக்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா இவங்க கிட்டதான். கௌதமன் அவர்களே, நீங்க சொல்லுங்க. ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்,
3: நதிகள் இல்லாத நாடு. சரி சரி, அருமையான ஒரு கேள்விதான். அதுக்கு சரியான பதில்களை தான் நேயர்கள்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டதுதான் தாமதம். பாத்தீங்கன்னா சரவெடி மாதிரி அதிரடியா அத்தனை கேள்விகள் இருக்கு.
2: இப்ப இந்த பதில சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நதியே கிடையாது அப்படின்னா நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். மழை பெஞ்சா தண்ணி ஓடும்ல, அது மாதிரி கூடவா அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பாதையில அப்படியே ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மழைக்காலத்துல மட்டும் நீர் வந்து அந்த வறண்ட பகுதிகளில் ஓடும் பாதைகள் இருக்கு. ஆனா அதிக நம்ம நதிகளா வந்து கொள்ள முடியாது இல்லையா. அதனாலதான் அந்த பாலைவன நாட்டிலான சவுதி அரேபியால நிலையான நதிகள் இல்லை அப்படின்றத பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில்
3: சைக்ளோன் வந்துட்டு சவுதியில பயங்கரமா மழை பெஞ்சது, கண்குள்ளா காட்சியா இருந்தது. ஏன்னா காரோட ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெள்ளமா இருந்தது. வெள்ளத்துல வந்து கார்கள் எல்லாம் மிதந்துகிட்டே போனது. அது மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்கள் கூட சவுதியில நடக்கிறதா இப்ப நம்ம கேள்விப்படுறோம்.
2: சரி, முதல் கேள்விக்கு அவங்க வெற்றிகரமா வந்து பதில சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. கேட்டுருவோமா?
3: கேட்டுருவோமே.
2: அதாவது நிலாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
3: ஆமா,
2: நமக்குன்னு ஒரு துணை அப்படின்னா உவமையாவும் நிறைய வந்துட்டு நிலா மாதிரி நான் கூடவே இருப்பேன் அப்படி இப்படின்னா வந்து சொல்லுவாங்க. அப்படி நிலவு இல்லாத

0: கிட்டத்தட்ட காதலியே தான் அப்படி சொல்லுவாங்க நிலா மாதிரி. ஏன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், அப்புறம் ரொம்ப அன்பா இருந்தா வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி பாசமும் அதிகமாகும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா இல்லாம கூட போயிடலாம் அவாசம் மாதிரி. ஆனா ஃபுல் மூன் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து காதலி வந்து
1: பிரகாசமா உற்சாகமா
0: அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம சூரிய கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எல்லா கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பூமிக்கு தான் பாவம் ஒரே ஒரு நிலா இருக்கு. சனி கிரகம், வியாழன், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய
1: நிலவுகள்,
0: பல நிலவுகள் வந்து நூத்து கணக்குல இருக்கதா கூட சொல்றாங்க. ஆனா இவ்வளவு பெரிய சூரிய குடும்பத்திலையும் பாவம் ஒரே ஒரு கிரகத்துக்கு, கிரகமே ஒரே ஒரு கிரகத்துக்கு வந்து நிலாவே இல்லாம இருக்கு. என்ன கிரகம் அப்படிங்கறத நீங்க அழகா கண்டுபிடிச்சு சொல்லலாம்.
1: ஐயோ பாவமேனு அப்படி நிலா இல்லாம தனியா தவிக்கிற கிரகத்தோட பேரை நீங்க பதிலா தட்டி விடலாம். கச்சவில 938-546-102-1 அப்படிங்கிற இந்த கச்சவியன் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க விளையாடலாம், ஜெயிக்கலாம். இது வண்ண கோலங்கள்.

0: இணைந்திருக்கின்றோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள் இன்னைக்கு சனிக்கிழமைனா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஜிகே. அதெல்லாம் நம்ம அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம், நிலவு இல்லாத கிரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். நேயர்கள்லாம்
1: அப்படி நீங்க எங்களை குறைச்சி எடை போடலாம், நாங்க வந்து எல்லாத்துலயும் சிறந்தவங்க
0: அப்படின்னு கேட்பாங்கன்னு நானே எதிர்பார்த்தேன்.
1: அதெல்லாம் இல்ல, அடிச்சு விடுறாங்க அவங்க பாட்டுக்கு. பிரமிளா சென்னையில இருந்து அனுப்பியிருக்காங்க புதன் அப்படின்னு. பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து புதனும் வெள்ளியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. கருமூலர் லால்குடியில இருந்து புதன் மற்றும் வெள்ளி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. சீனிவாச நகர் கல்லங்காடுல இருந்து கமலா தேவி புதனும் வெள்ளியும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அப்புறம் சார்லஸ் அப்படிங்கிறவங்க பொன்மலைப்பட்டியில இருந்து ஆங்கிலத்துல மெர்குரியும் வீனஸும் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. ரெங்கராஜ் பொன்னகர்ல இருந்து புதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மணிநகரத்துல இருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதன் வெள்ளி புளூட்டோ அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: புளூட்டோ நம்ம இப்ப ஒரு
1: குறுங்கோளா ஆயிடுச்சு,
0: பிளானட்டாவே நம்ம அதை கன்சிடர் பண்ணல, அதை எடுத்துட்டாங்க சூரிய குடும்பத்தை விட்டு.
1: ஆமா, அதனால மத்த ரெண்டு அனுப்பி இருக்கிறாங்க. அன்புராணிங்கிறவங்க புதன் அப்படின்னு சொல்றாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலட்சுமி சொல்றாங்க புதனும் வெள்ளியும் அப்படின்னு. தஞ்சாவூர் லட்சுமி புதன் சொல்றாங்க. சூரியன் இல்லாத இடத்துலதான் சார் நிலவு இருக்கும், அது வந்து ஆட்டை பகுதி தான், பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க அனுப்பி இருக்கிறாங்க.
0: ஆர்டிகே போயிட்டு வந்துட்டாரு போல.
1: ஆமா, இல்ல நீ சூரியன் இல்லாத இடத்துலதான் நிலவு இருக்குமா, புரியலையே.
0: கிடையாது, சூரியன் இருக்கு, நிலவு இருக்கு, பௌர்ணமி இது, அமாவாசை கூட நிலா இருக்கு. நம்ம பூமியோட நிழல் மறைக்கிறதுனாலதான் தெரியாம இருக்கு.
1: அவங்க என்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புறாங்கன்னு நமக்கு தெரியல. லக்ஷ்மி குமரன் நகர்ல இருந்து புதனுக்கு வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதால வந்து நிலவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட சரியானது. ஏன் அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்து சூரியனோடது அதிகமா இருக்கும். இந்த புதன் கோளை சுத்தி வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும்
0: சூரியன் ஈர்ப்பு விசையில நிக்கிறதே பெரிய விஷயம். அதுல அதுக்கு நிலா வேற இருந்தா
1: இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சூரியனே அதை வாங்கிக்கும் அப்படிங்கறது சரியான பதில். அவங்க விளக்கத்தோட அனுப்பி இருக்கிறாங்க. புதன் வெள்ளி அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. டால்மியால இருந்து கவி செல்வா அப்படிங்கிறவங்க. திருமழபாடியில இருந்து ரவி சொல்லிருக்கிறாங்க புதன் வெள்ளி ரெண்டுத்துக்குமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சரியான பதிலா இது எல்லாமே?
0: சரியான பதில்கள் தான். புதன் வந்து நிலவு இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. செவ்வாய்க்கு கூட இரண்டு நிலவுகள் இருக்கதா நம்ம படிச்சிருக்கோம். வெள்ளி கிரகத்துக்கும் நிலவுகள் இல்லை அப்படின்ட்டு இப்ப சொல்லியிருக்காங்க. சோ நிறைய நேயர்கள் வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம்.
1: ஏன் அப்படின்னா சொல்லும் போல சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதனுடைய புவியீர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அதனால ஒரு நிலவை வந்து தக்க வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இதே மாதிரி
0: சூரியனே பக்கத்துல இருக்கிறப்ப நிலா எதுக்கு அப்படின்னு கூட இருக்கலாம்.
1: இன்னொன்னு என்ன அப்படின்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் தான் உடம்புல இருந்து ஒரு பிரிஞ்ச பகுதியா கூட இருக்க தேவையில்ல, ஏதாவது ஒரு பொருள் வருது அதே நிலவா மாறி தங்கிறாதா அப்படின்ற ஒரு எண்ணமும் எல்லாருக்குள்ளயும் வரும். அதுக்கும் இதே பதில் தான். இதனுடைய சக்தியை விட சூரியனுடைய புவி ஈர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலதான் அதுக்கு நிலவு கிடையாது.
0: சயின்ஸ் பீடியா கூட 7 மணிக்கு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா உயிர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளையும் சம்பந்தமா உதவி பேராசிரியர் டி ராஜசுதாகர் அவர்கள் பங்கேற்று தகவல் தராரு, அதை கேட்போம். இப்பயே ஆரம்பிச்சிட்டோம்.
1: இன்னைக்கு இப்ப பதில் கொடுத்த எல்லா நேருக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். அடுத்த கேள்விய கேட்க வேண்டிய நேரம்
0: வந்து தலைப்புல சொல்லிட்டீங்களே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வித்தியாசம் வித்தியாசமா யோசிச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாமே. இலைகளே இல்லாத தாவரம்.
1: தாவரமே வந்து அந்த இலையில இருக்கிற பச்சையத்தை வச்சுதானே அது வந்து சமைச்சு
0: சாப்பிடும்.
1: இப்படி ஒண்ணு இருக்குமோ?
0: கடவுள் வந்து வித்தியாச வித்தியாசமா எல்லா பொருள்களையும் பார்க்க ஆசைப்படுறாரு. வழக்கமான விஷயங்கள் அவருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அதனால நம்ம அதுல இருந்து சில விஷயங்களை எடுத்து கேள்விகளா கேக்குறோம். நேயர்களும் இன்ட்ரெஸ்டா பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
1: நேர்களே, நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா 938 546 102

0: அப்படிங்கிற இந்த கச்சவியனுக்கு உங்களோட பதிலோட சேர்த்து ஊர் பேரையும் அனுப்பலாம். கேள்வி இன்னொரு தரம் கேட்டிடலாம்.
1: இலைகளே இல்லாத தாவரம் எது?
0: இணைஞ்சிருக்க இது வண்ண கோலங்கள்.

0: வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சி பண்பலை 102.1 வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொது அறிவு வினாக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரியான விடைகள் வந்த நேயர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலைகளே இல்லாத தாவரம்னு கேட்டோம்.
4: வெப்பமான கிரகம் இது ரெண்டுதான் காரணம் சொல்லி ரெண்டு வீடியோ அனுப்பிச்சிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அப்படிங்கிறவங்க சரியான விடைதான். சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லி ரெங்கராஜ் அப்படிங்கிறவங்க பொன்னகர்

0: இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. இது வந்து மூணாவது கேள்விக்கான இலைகள் இல்லாத தாவரம் அந்த இது. அடுத்த பி தாமஸ் லூப்ரா ஏர்போர்ட் திருச்சியில இருந்து சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகாலட்சுமி கீழே தாளப்பட்டியில இருந்து சப்பாத்தி கள்ளின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னை, இவங்களும் இதே பதில் தான் சொல்றாங்க. மணிநகரம் மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம் மற்றும் பலர் பச்சை பாசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பச்சை பாசி அதுதான் வந்து பதிலா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா?
1: சரி,
0: அடுத்த பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்பாத்தி கள்ளி தான். கூந்தல் பனை, சவுக்கு மரம், கருமூலர், லால்குடியில இருந்து, அதாவது ஒரு பதிலாங்க இருக்கு, நான் நிறைய பதில அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது திருச்சியிலிருந்து சேகர் கற்றாழை அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு ராணி அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கற்றாழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வேறு இலை தண்டு எல்லாமே இல்லாத தாவரம் படர்பாசி தான், அதனால படர்பாசி தான் வந்து பதில் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து வெங்கு அப்படிங்கிறவங்க திருவானைக்காவல்ல இருந்து பகிர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது தஞ்சாவூர் லக்ஷ்மி, பதில் வந்து கள்ளிச்செடி கேக்டஸ் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெல் டவுன்ஷிப்ல இருந்து ராமலக்ஷ்மி சப்பாத்தி கள்ளி தான் சொல்றாங்க. கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லி சார்லஸ் பொன்மலைப்பட்டியில இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பதில்கள் வந்துகிட்டே இருக்கு. சோ விடையா நாம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே, இணைந்து இருப்போம். உங்களுக்கு மனசுல இவங்க மூணு சொல்லியிருக்கிறாங்க, ஒன்னு பச்சை பாசி, ஒன்னு கற்றாழை, இன்னொன்னு வந்து படர்ந்த பாசி சப்பாத்தி கள்ளி. இந்த எல்லாம் இதுல எது சரியான விடையா இருக்கும் அப்படின்னு யூகிச்சு நீங்க அனுப்பலாம் 938 546 102 1 அப்படிங்கிற இந்த கட்சவியனுக்கு. இது வண்ண கோலங்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நாலு மணி 42 நிமிஷம் சரியா கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
7: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு பொது அறிவுனா அதுக்கான விடைகள் வந்து நேயர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இலைகளே இல்லாத தாவரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம்.
6: ஒரு பதிலா ரெண்டு பதிலா நாங்க நிறைய அனுப்புறோம் அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க இல்லையா. இப்ப அடுத்து தொடர்கிறது என்ன அப்படின்னா, களிச்செடி அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. கள்ளிச்செடியில இல்லை இருக்காது, ஆனா மொட்டுதான் இருக்கும், அதனாலதான் அத சொல்றேன். அங்க கிராமத்துல வந்து கள்ளிச்செடின்னு தான் சொல்லுவாங்களாம், ஏன்னா அது முள்ளா இருக்கிறனால அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. டால்மியால இருந்து கவி செல்வா, காளான் தான் அதுக்கு வந்து சரியான பதில் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
7: பாட்டனி படிச்சவங்களுக்கு தெரியும், காளான வந்து நம்ம தாவர வகையில வைக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு.
6: அப்புறம் கஸ்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவி திருமழை பாதியில இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னா
7: சொல்லிருப்பாரோ, ஏற்கனவே ஜூபிட்டர் வீனஸ் சொன்னாங்களே.
6: ஆமா, அந்த மாதிரி இவங்க சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மற்றும் கள்ளிச்செடி அப்படின்னு பதில் சொல்லிருக்கிறாங்க மூர்த்தி திருவானைக்கால இருந்து. சப்பாத்தி வேற, கள்ளிச்செடி வேற அப்படிங்கிறாங்க அவங்க. சப்பாத்தியும் கள்ளிச்செடியும் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க, கவிச்சாரர் கொள்ளிடம் காமராஜ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, கற்றாழையா

0: களி வகையா, அப்புறம் பாசியம், லிவர் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரோஃபைட்ஸ். நான் நினைக்கிறேன் இவங்க வந்து அறிவியல் பாட புத்தகத்துல இருந்து அப்படியே எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: வீக்கெண்ட் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல,
0: ஆமா,
1: அதான் அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அமரில்ஸ், அமரில்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒட்டுண்ணி தாவரங்கள், இது எல்லாமே தான் விடை அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஒரு

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: சிந்தாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் தாமரை கார்த்திக். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அவரது நியமனம் படைப்பாற்றலை அதிகரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. 5 மாநில தேர்தல் முடிவுகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதள முகவரியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 62 வாக்கு எண்ணும் மையங்கள் உட்பட 5 மாநில வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பிற்கும் இணையதளம் வாயிலான தீவிர கண்காணிப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR கோட் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர். திருச்சி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளுக்காக நுண் பார்வையாளர்கள், உதவியாளர்கள் தலா 17 பேர் வீதம் 9 தொகுதிகளுக்கும் 459 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வெழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வாயிலாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகள் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. டென்மார்க்கில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் குழு அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

தஞ்சாவூர் மாவட்டத்தில் செயல்படும் சிறுபான்மையற்ற மெட்ரிக் மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில் தங்களோட குழந்தைகளை சேர்க்கை செய்திருக்கும் பெற்றோர்கள் வந்து rte.tnschools.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விண்ணப்பிக்க தகுதியுள்ள மாணவர்களுக்கு வருகின்ற 22/5/2026 அன்று விண்ணப்பித்த பள்ளிகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை விட அதிக அளவில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. குலுக்கல் முறையில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. இந்த தகவலை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். செய்திகளை முந்தித் தருவதில் என்று முதலிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆரவாரம்.

நீங்களே நாம் இணைந்திருக்கின்றோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரத்தில். நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7-2 சயின்ஸ் பீடியாவில் உயர் தகவலியல் புதிய தொழில்நுட்பங்களும் வேலை வாய்ப்புகளும் உதவி பேராசிரியர் டி ராஜசுதாகர் அவர்கள் பங்கேற்று தகவல் தருகிறார். 7:25 உழவர் உலகம்.

பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சித்ரா அவர்கள். ஆரவாரத்தில் இப்பொழுது நாம் கேட்போம்.

0: பல வியாதிகளுக்கு முக்கிய காரணமே நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். இந்த வாழ்வியல் முறை மாற்றங்களை சரி செய்ய என்ன செய்யணும்னு சொல்றாங்க? இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: ரொம்ப அதிகமா சமூக ஊடகங்கள்லயும் சரி,

0: இப்ப இருக்க பல வியாதிகளுக்கு முக்கிய காரணமே நம்முடைய வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். இந்த வாழ்வியல் முறை மாற்றங்களை சரி செய்ய என்ன செய்யணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்,
1: ரொம்ப அதிகமா சமூக ஊடகங்கள்லயும் சரி பேப்பரை எடுத்தாலும் சரி நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்வியல் சார்ந்த வியாதிகள்னு சொல்லலாம், கோளாறுகள்னு சொல்லலாம், நோய்கள்னு சொல்லலாம், ஒரு சீர்குலைவு அப்படிங்கறது ஒரு சரியான ஒரு வார்த்தையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம ரொம்ப அடிக்கடி பாக்குறோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை ஒரு 25 வருடங்கள்ல நம்ம வாழ்க்கை முறை நிறைய மாறி இருக்கு. பல விதங்கள்ல சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் நிறைய ஆகியிருக்கு. கஷ்டப்பட்டு செய்த பல வேலைகள் நம்ம இப்போ மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமை நமக்கு இப்போ வந்துருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சுலபமா பல விஷயங்கள் நடக்கும் பொழுது உடல் ரீதியா நம்ம ஒரு சோம்பேறி மனப்பான்மைக்கு போயிடுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து பல வியாதிகளை இப்போ உண்டாக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா டயபெட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், அடுத்தது இருதய நோய்கள், உடல் பருமன், இவை எல்லாமே அதிகமா இருக்கு. முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, இப்போ ரீசெண்டா WHO ரிப்போர்ட் படி பார்த்தா இந்தியா இந்த வாழ்வியல் நோய்கள்ல 2nd இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் இந்தியர்கள் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. ஹைப்பர் டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 பேர்ல ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு. முன்னாவதா பார்த்தோம்னா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இது வந்து மிகவும் அதிகமா இருக்கு. இது ஒரு இறப்பிற்கான முதல் காரணம். ஒரு காலத்துல பார்த்தோம்னா 60 வயது மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து இந்த இருதய நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த இருதய நோயால இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா 20 வயது பிள்ளைகள், 25 வயது பிள்ளைகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த இருதய நோயால பாதிக்கப்படுறாங்க, இறக்குறாங்க அப்படிங்கறது தெரியுது. அப்ப என்ன காரணம்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை முறை நம்மளுடையது சரியாக இல்லை அப்படிங்கறது ரொம்ப நிச்சயமா ரொம்ப பட்டவர்தனமா தெரியுது. அதனால வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த வாழ்க்கை முறை சீர்கேட்டை நம்ம மாத்தணும். என்னென்ன தவறுகள் நம்ம வாழ்க்கை முறையில செய்யறோம் அப்படிங்கறத நம்ம கண்டெடுத்து அதை நம்ம மாத்திக்கிட்டாதான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து சந்தோஷமாக வாழும்.
0: வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள்.

நம்ம கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவன பற்றாக்குறை அதிகரித்து வருகிறதுனால அதனை சமாளிக்க அசோலாவை வளர்த்து கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசோலா அப்படிங்கிறது நீரில் வளரக்கூடிய பரணி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இது ரொம்ப விரைவாக வளர்ந்து குறுகிய காலத்திலேயே அதிக மகசூலை கொடுக்கறதா. அசோலாவில் 25-35% வந்து புரதச்சத்து இருக்குது, 40-50% மாவு சத்து இருக்குது, தாதுக்கள் பார்த்திங்கன்னா 10-15% இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பசுமையான அசோலாவை கறவை மாடுகளுக்கு 1-2 கிலோ வரை கொடுக்குறப்ப பால் உற்பத்தி 15-20 விழுக்காடு அதிகரிக்குதான். அதோட கொழுப்பு சத்தும் 10 விழுக்காடு கூடவும் செய்யுதான் பாலில். மாடுகளோட உடல் ஆரோக்கியமும் இதனால் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கலப்பு தீவனத்தோட அசோலாவை தினமும் அளிப்பதன் மூலம் பசுந்தீவனத்தின் அளவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வேளாண் அறிவியல் மையத்தை 9790-2066 அலைபேசி எண் மீண்டும் 9790-2066 இந்த அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது அட்டகாசமான ஆரவாரம்.

0: 6:30 மாநில செய்திகளுக்கு பிறகு ட்ரிச் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5 தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 23 தேதி 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், கண்காணிப்பாளர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் தேர்தல் ஆணையம் பயிற்சி அளித்துள்ளது. இந்த தேர்தலில் 10 லட்சத்திற்கும் கூடுதலான தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 85.1% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அதிகபட்சமாக 89% வாக்குகள் பதிவாயின. இந்த தேர்தலில் 5,73,43,291 வாக்காளர்கள் 75,064 வாக்குச்சாவடிகளில் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையொட்டி பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர், துணை ராணுவப் படையினர் உள்ளிட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதல் காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் நாடு முழுவதும் இந்த வெப்பநிலை இருக்காது என்றும் அவர் கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையம் அளிக்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி கோடை வெப்பத்தை திறம்பட சமாளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். இம்மாதத்தின் 2 மற்றும் 4 வாரத்தில் சில இடங்களில் கூடுதல் வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று அவர் கூறினார். இருப்பினும் 1 மற்றும் 3 வாரங்களில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு நிலையையொட்டியே வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோடை காலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரவு நேர வெப்பநிலை அதிகரிப்பதால் நகர்ப்புறங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தட்பவெப்ப ஏற்ற இறக்கநிலை தற்போது காணப்படுவதாகவும் தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்பும் உள்ளதாக அவர் தெரிவித்தார். கோடைக்கால வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், மாநில மற்றும் மாவட்ட அளவில் முன்னெச்சரிக்கைக்கான பணிகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். கடும் வெயில் சுட்டரிக்கும் நேரங்களில் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவ மாணவியருக்கு தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. டெலி கவுன்சிலிங் சேவையை 1-4-4-1-6 மற்றும் 104 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள் தேவையான ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் கட்டணமின்றி இந்த சேவை வழங்கப்படுவதாக

0: அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை மத்திய பிரதேசம், விதர்பா, தெலுங்கானா, ராயல்சீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் மே 5ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6, 7, 8ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: இதனிடையே சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள கொளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட லக்கம்பட்டி, சின்னத்தண்டா, பெரியதண்டா, நீதிபுரம், தார்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் வாழை விவசாயம் சாகுபடி செய்திருந்தனர். இங்கு பூவன், மொந்தம், கதலி, செவ்வாழை ரகத்தைச் சேர்ந்த வாழைகள் உள்ளன. இந்த நிலையில் கொளத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 10,000 மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்ததால் பல லட்சம் ரூபாய் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையில் சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன விலங்குகள் நடமாட்டம் உள்ள 16 இடங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மர காடுகள் மற்றும் மோயர் சதுக்கத்திற்கு இன்றும் நாளையும் கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்க கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் தீப்தி சர்மா, ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அஞ்சோயின் கிபாடோவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அஹ்லாவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேத்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் பீவன் தென்னாப்பிரிக்காவின் மார்க் வான் இணையை வென்றது. பாக் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து சாதனை படைத்துள்ள 7 வயது சிறுவன் இஷாந்த் சிங்கிற்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்

0: மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொலைபேசி வாயிலாக மனநல ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீலகிரி, தேனி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வானொலிக்கு அசிரீரி என்றொரு பொருள் உண்டு. அந்த அமுத ஒலி நம் இல்லங்களில் ஒலிப்பதே நன்று. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ். ரகுராஜா.
1: மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரி, மதுரை அண்ணா பல்கலைக்கழக வளாகம், தியாகராசர் பொறியியல் கல்லூரி, மதுரை கல்லூரி மற்றும் கப்பலூர் அரசு கலைக்கல்லூரி என 5 இடங்களில் நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டத்தில் 80.52% வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் மிக அதிகபட்சமாக சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் 87.23%, குறைந்தபட்சமாக மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 72.63% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்களித்ததை உறுதி செய்யும் ஒப்புகை சீட்டு கருவிகள் ஆகியவை வாக்கு எண்ணும் மையங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பில் வைக்கப்பட்டு வரும் 4ஆம் தேதி எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க 30 படுக்கையுடன் கொண்ட வார்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென் மாவட்டங்களில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மிக முக்கிய மருத்துவமனையாக விளங்கி வரும் நிலையில் இங்கு நாள்தோறும் 1000 சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்தை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு அமைக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி மதுரை அரசு மருத்துவமனையில் 30 படுக்கையுடன் வெப்ப வாதத்திற்கு சிகிச்சை அளிக்க தனி வார்டு தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த சிறப்பு வார்டில் குளிர்சாதன வசதி, குளிர்ந்த நீர், ஐஸ் கட்டிகள் மற்றும் ORS உப்பு கரைசல் போன்றவையும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி வாடிப்பட்டி உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வட்ட சட்ட பணிக்குழு சார்பாக அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு மதுரை மாவட்டத்தில் நடத்தப்பட்டது. இந்த முகாமிற்கு தலைமை வகித்து பேசிய வட்ட சட்டப்பணிக்குழு தலைவர் திரு ராமகிருஷ்ணன், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களின் பணி உயர்வான பணி என்றும், குழந்தைகளை பராமரிப்பும் கடமையும் பொறுப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறினார். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இலவச சட்ட உதவி மையம் உள்ளது என்று கூறிய அவர், அதை பயன்படுத்தும் விழிப்புணர்வு பொதுமக்களிடத்தில் இல்லை என்றும், ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் இலவச சட்ட உதவி மையம் செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்வில் பல்வேறு சட்டங்கள் மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்தும் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 14 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற உள்ளதை முன்னிட்டு தொடர்புடைய அலுவலர்களுடனான முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை மூலம் நடத்தப்படும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு 3ஆம் தேதியன்று நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கல்லூரி உள்ளிட்ட 14 தேர்வு மையங்களில் தேர்வு சிறப்பாகவும் முறையாகவும் நடைபெற தேவையான அனைத்து முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் தேர்வு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தடையற்ற மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து வசதிகள், மருத்துவ உதவி, அவசரகால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் தேர்வு நாளன்று தேர்வர்கள் சிரமமின்றி தேர்வு மையங்களை சென்றடைய தேவையான போக்குவரத்து வசதிகள், காவல்துறை பாதுகாப்பு, தேர்வு மையங்களின் சுற்றுப்புற கண்காணிப்பு, வினாத்தாள் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் துறை வாரியான ஒருங்கிணைப்பு பணிகள் குறித்தும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். மதுரை மாவட்டத்தில் சம்பா சாகுபடி முடிந்த நிலையில் உசிலம்பட்டி, செல்லம்பட்டி, மாங்குளம், சோழவந்தான், விக்கிரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை நெல் நடவு செய்து பூக்கும் பருவம் வரை பல்வேறு வளர்ச்சி நிலைகளில் உள்ளன. இந்நிலையில் வேளாண்மை இணை இயக்குநர் திரு முருகேசன் நெற்பயிர்கள் குலை நோய் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளார். நெற்பயிரை பொறுத்தவரை இரவு நேரங்களில் காற்றில் அதிக ஈரப்பதத்துடன் கூடிய குளிர்ந்த சீதோசன நிலையால் குலை நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ள அவர், குலை நோய் பாதித்த பயிர்களின் இலைகளின் மேல் சாம்பல் நிற மையப்பகுதியுடன் காய்ந்த ஓரங்களுடனும் கூடிய கண் வடிவ புள்ளிகள் காணப்படும் என்றும், பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து பயிர் முழுவதும் எரிந்தது போன்ற தோற்றமளிக்கும் என்றும், கதிர்மணிகள் சுருங்கியும் கதிர்கள் உடைந்தும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றும் கூறிய அவர், குலை நோய் தாக்குதலில் இருந்து நெற்பயிரை காக்க தலைச்சத்து உரத்தை 3 தவணையாக பிரித்து இட வேண்டும் என்றார். மேலும் வரப்பில் இருக்கும் களைகளை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று கூறிய அவர், பயிர்களுக்கு போட வேண்டிய உரங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளித்தார்.
2: மதுரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்த நிலையில், முக்கிய விழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கருப்பணசாமி சன்னதி எதிரில் வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சப்பரங்களில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகைக்கரை வந்தடைந்த கள்ளழகரை அருள்மிகு வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்க தங்க குதிரை

0: கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் தல்லாகுளம் முதல் வைகை ஆறு வரை திரண்டு நின்றனர்.
1: மதுரை மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இஸ்ரகுராஜா. தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர்

0: சக்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு முதலில் தபால் வாக்குகளும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 140 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் பணியில் 15,465 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு ரத்தன் கேல்கர் தெரிவித்தார். அசாமில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் குயல் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வாக்கு எண்ணும் பணியில் 5,981 அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிக்க கூடுதலாக பொது பார்வையாளர்கள், காவல்துறை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நியமிக்கப்பட்ட 77 காவல்துறை பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சீராக நடைபெறவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த பார்வையாளர்கள் மேற்கொள்வர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் அமைதியாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் அறைகளுக்குள் காவல்துறை பார்வையாளர்கள் எந்தவொரு சூழ்நிலையிலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து அலுவலர்கள், வேட்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் இணையதளம் மூலமாக வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இசிஐ நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR கோட் கொண்ட இந்த அடையாள அட்டைகள் இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மக்ரஹாத் பஷ்சிம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளிலும், டைமண்ட் ஹார்பர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்குச்சாவடிகளிலும் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி திறனை மேம்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். இந்த மாநாட்டில் 3,53,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,292 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. தகவல் தொடர்பு நிபுணரான திரு ஜோஷி திரைப்படத்துறையில் பல்வேறு படைப்புகளை செய்துள்ளார். அவரது நியமனம் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரைப்படம், இலக்கியம், விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமாக செயலாற்றியவர் ஜோஷி.

0: என்று குறிப்பிட்டார். நாட்டின் கலாச்சாரத்தை மக்களிடையே எடுத்துச் செல்லும் பிரசார் பாரதியில் அவரின் தலைமை பங்களிப்பு முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் அனைத்து ஊடகப் பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சக செயலர் திரு சஞ்சால் குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய தகவல் தொடர்பகம், ஆகாஷ்வாணி, தூர்தர்ஷன் அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பீகாரில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் இன்று தொடங்கியது. வீடுகள் தொடர்பான தகவல்கள் சுய பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பயிற்சி பெற்ற அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று விவரங்களை சேகரித்து வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ஆம் கட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ளது. 2வது கட்டத்தில் வயது, கல்வி தகுதி, வேலை, பாலினம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட உள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டம் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை மக்கள் தொகை அதிகாரி திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்துள்ளார். லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வீடுகள் தொடர்பான தகவல்கள் வரும் 7ஆம் தேதியிலிருந்து இணையதளத்தில் சுய பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கூறினார். வீடுகள் தொடர்பான தகவல்கள் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை சேகரிக்கப்படும் என்றும் திருமதி ஷீத்தல் வர்மா தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்த நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு அமெரிக்காவும் ஈரானும் கட்டுப்பாடுகள் விதித்ததை அடுத்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திய பின் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் கடல் பகுதி வழியாக கப்பல்கள் செல்ல கப்பல் நிறுவனங்களிடமிருந்து ஈரான் சுங்க கட்டணம் வசூலித்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நாட்டின் கப்பல்களுக்கு அப்பகுதியில் அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதனையடுத்து 45 வணிக கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அகதிகளை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு ஐநா குழு கவலை தெரிவித்துள்ளது. குழந்தைகள் உள்ளிட்ட அகதிகளை பாகிஸ்தானிலிருந்து வெளியேற்றியதாக கண்டறிந்ததை அடுத்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐநா குழு வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தான் காவல்துறையினர் அகதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் 21 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் காவல்துறையினர் தீவிரவாத தடுப்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரிக் இ தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. டென்மார்க்கில் நடைபெறும் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் இன்டர் காசி அணியை வென்றது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் பிரான்சின் அண்டோனி குபுடோவை வென்றார். தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ருதி அகல்பாத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜென்சி தீபக் பாயை வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாத்வின் காமத் அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் ஜேம்ஸ் மாரே இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சுயசார்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்க முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு JP நட்டா வலியுறுத்தியுள்ளார். பிரசார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷியை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பிரான்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவர்கள். பெண் தொழில் முனைவோர் நம்ம சமூகத்தோட பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு பெண்களுக்கு இருக்கு. அவர்கள் உருவாக்குற மதிப்பு கூட்டல் அதாவது வேல்யூ அடிஷன் என்பது வெறும் லாபம் ஈட்டுறது மட்டுமல்ல, பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம், சமூகத்துல முடிவெடுக்கும் அதிகாரம் எல்லாம் கிடைக்குது. பொதுவா மதிப்பு கூட்டல்ல என்னென்ன பொருள்கள்ல எப்படி மதிப்பு கூட்டலாம்? நம்மோடு இணையறாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க.
2: பண்ணை மகளிருக்கான மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் மேம்.
3: வணக்கம் சார்.
2: மேம், இப்ப இந்த மதிப்பு கூட்டுதல் என்னன்னு சொல்லுங்க முதல்ல.
3: மதிப்பு கூடுதல்ன்றது ஒரு மூலப்பொருளையோ அல்லது விளைபொருளையோ அடுத்த கட்ட உற்பத்திக்கு தரத்தை உயர்த்தது, அதனால அதனுடைய பயன்பாட்டை மேம்படுத்தி சந்தை மதிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்.
2: அதுல வந்து எனக்கு என்ன பேசிக்ஸ் என்னன்னா, இப்போ மதிப்பு கூட்டுதல் செய்றீங்க, அதே சமயத்துல வந்து அதோடைய ஒரு பொருளுடைய தரம் வந்து உயருமா, இல்லாட்டி வந்து அதோடைய தன்மை வந்து மாறுபடுமா? அந்த தன்மையினால அந்த பொருளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா?
3: மதிப்பு கூட்டுதலால தரம் வந்து மேம்படுத்தப்படுகிறது. ஈவன் நம்ம சொல்ல போனோம்னா சத்துக்கள் அதிகரிக்கிறது, காய்கறியோ பழமோ இல்லை மற்ற உணவுப் பொருட்களோ அதோடைய சத்துக்கள் அதிகரிக்கிறது. மூலப்பொருளுடைய சத்தை விட மதிப்பு கூடுதலுடைய காய்கறிகள் பழங்களுடைய சத்துக்கள் அதிகமாகுது. இதனால பின்விளைவுகள் ஒன்றும் கிடையாது.
2: இப்போ பொதுவாக வந்து இப்போ இயற்கை மருத்துவர்களிடம் போனோம்னா ஒரு பொருளை வந்து நீங்கள் பறிச்சிங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை உடனே சாப்பிட்றதா நல்லது அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் வந்து மதிப்பு கூட்டுதல்னு சொல்லணும்னா நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்து அந்த தன்மையிலே மாறாமல் வச்சுருந்து திருப்பி வந்து வேற ஒரு பொருளாக வந்து கன்வெர்ட் பண்ணி இல்லாட்டி வந்து அதை மதிப்பு கூட்டி பண்ணுறீங்க. இயற்கையாக கிடைக்கிற இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தன்மை வந்து மாறுபடும் இல்லையா? அதனால் கேட்குறேன்.
3: இல்லை சார், மாறாது. ஏன்னா நம்ம புதிய காய்கறிகள் பழங்களை தான் மதிப்பு கூட்ட போகிறோமே ஒழிய அதை சேமித்து மதிப்பு கூட்டுதல் கிடையாது. புதிதாக வயல்லேருந்து வரக்கூடிய விளையக்கூடிய காய்கறிகள் பழங்களை தான் நம்ம வந்து மதிப்பு கூட்ட பொருளாக, அதாவது புதிய பொருளாக மாற்றப்போகிறோம். அதனால் இதனுடைய அதிக சந்தை மதிப்பு அதிகமாகும், லாபம் அதிகமாகுது. அறுவடை பின் சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்றதுனால பண்ணை மகளிருக்கு வந்து விற்பனை நீண்ட நாள் சேமித்து வைக்காமல் அந்த பழுகக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து நம்ம மதிப்பு கூடுதல் செய்த மூலமா புதிய பொருளை மாற்றுவதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும்.
2: இப்போ நெல் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து விவசாயம் வந்து பண்ணுவாங்க, அந்த நெல்லில் எப்படி வந்து மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பம் இருக்குது, அதை எப்படி வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து விற்க முடியும்?
3: தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நேரடியாக நம்ம விற்பனை செய்யும்போது விவசாயிகளுக்கு லாபம் குறைவு. நெல்லையே நாம் வந்து மில்லில் அரைச்சி அரிசியாக மாற்றும் போதோ இல்லை அரிசி மாவாக மாற்றும் போதோ இல்லை தவிட்டு எண்ணெய்கள், அவல், நொறுக்கு தீனிகள் மற்றும் பச்சரிசி போன்ற பல பொருட்களாக அது உருவாகும் போது உருமாற்றும் போது மகளிருக்கான வருமானம் அதிகமாகுது.
2: பொதுவாகவே நம்ம ஊர்லெலாம் வந்து பச்சை குத்து அரிசி சாப்பிடுவாங்க. அந்த குத்துன அரிசியை வந்து மார்க்கெட்டில் போய் பார்த்தோம்னா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் வெறுமனே வந்து அரிசி இருக்குதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து கை குத்துன அரிசியே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்போது நம்ம வந்து கை குத்துங்கிறது ஒரு மதிப்பு கூட்டல் தானே, அது சரியா?
3: அதாவது சார், கைக்குத்தல் அரிசின்றது இந்த காலத்தில் சாத்தியம் ரொம்ப கம்மி, எல்லாமே மெஷினைஸ்டு டெக்னாலஜி ஆகிடுச்சு. நீங்கள் கைக்குத்தல் அரிசி சாப்பிட்டா மட்டும்தான் சத்து வரும் அப்படின்றது வந்து இந்த காலத்தில் எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் வந்துடுச்சு, மாப்பிள்ளை சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்களை வந்து விவசாயிகள் பயிரிடுறாங்க. இதை மதிப்பு கூட்டவே தேவையில்லை, அப்படியே நம்ம சாதாரண நெல் ரகங்கள் மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதனால் எல்லா உடல்நல பிரச்சனைகளும் தீருதுன்றதையும் ஆராய்ச்சிகள் நிறைய இருக்கு.
2: அரிசியில மதிப்பு கூட்டல் செய்யறாங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி, செறிவூட்டப்பட்ட விட்டமின் ஏ செறிவூட்டப்பட்ட அரிசி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுவும் வந்து ஒரு மதிப்பு கூட்டல் தானே? அந்த மாதிரிலாம் நடக்குதா?
3: இல்லை, அரசாங்கமே வந்து அந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பண்ணி தான் இப்போ வந்து ரேஷனில் கொடுக்குறாங்க. மற்ற சாதா அரிசியோட சேர்ந்து

0: வந்து கலந்து கொடுக்குறாங்க. கலப்பினுடைய ரேஷியோ கம்மியாக இருக்குது. இது வந்து அரிசியில் தான் செஞ்சு நம்ம சாப்பிட்ணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரிசி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சுகர் சம்பந்தமான மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதில் நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி விட்டமின்ஸ் அதிகப்படுத்துறது, மினரல்ஸ் அதிகப்படுத்துறது அப்படின்றது செய்யலாம். இருந்தாலும் நம்ம நேரடியாக நிறைய விட்டமின் மினரல்ஸ் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிறது அதை விட நல்லது.
1: அரிசின்னா வந்து பெரிய அளவில் வந்து மதிப்பு கூட்டலில் எந்த விதமான அரிசி வந்து அதிகமான மதிப்பு கூட்டலில் வந்து செயல்பாட்டில் இருக்குது?
0: மதிப்பு கூட்டல் அப்படி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அரிசி வந்து பிற பொருளாக மாற்றுறதான் மதிப்பு கூட்டல்னு சொல்லுவோம். நிறைய இப்போ என்ன அப்படின்னா நொறுக்கு தீனிகள் செய்கிறதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த அரிசியை பயன்படுத்துகிறாங்க. அப்படி தான் வந்து வேல்யூ அடிஷன் டெக்னாலஜியோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியோ வந்து அரிசியாக இல்லாமல் பிற பொருளாக மாற்றி கொடுக்கும்போது இன்னும் அதோடைய டேஸ்ட்டு மாறுது, லாபம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல என்ன அப்படின்னா நமக்கு சேமியாவே வந்து மைதாவில் தான் செய்வாங்க, இப்போ அரிசி சேமியா கூட கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க.
1: இப்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து சிறுதானியங்கள்லாம் வந்து பயன்பாட்டில் இப்போ வந்து அதிகமாக நிறைய மகளிர் வந்து அந்த சிறுதானியத்தை சம்மந்தமான உற்பத்தி சம்மந்தமான அண்டு மதிப்பு கூட்ட சம்மந்தமான பொருட்கள்லாம் செய்கிறாங்க. அதில் வந்து என்னென்னமான பொருட்களை வந்து சிறுதானியத்தில் நம்ம பண்ணலாங்கிறது?
0: சிறுதானியங்கள் பயிரிடக்கூடிய மகளிர் என்ன செய்யலாம் அப்படின்னா அவற்றை வந்து சிறுதானிய குக்கீஸ் பிஸ்கெட் தானிய மாவுக்கள் இப்போ வந்து எல்லாம் வந்து பேக்கெட்டட் ஃபுட் ஆகிடுச்சு. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தோம்னா கேழ்வரகு திணை இந்த மாதிரியான சிறுதானிய பாக்கெட்டுகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தானிய மாவுக்கள் அதை மாற்றலாம். சேமியா, அப்புறம் ரெடிமிக்ஸ் புட்டு மாவு, பேக்கரி பொருட்கள், சப்பாத்தி மாவு, பிரெட்டு, மால்ட் சொல்லக்கூடிய மற்ற காய்கறிகளோடு சேர்ந்து இதை மால்ட்டாக வந்து கூட உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். அதனால் இந்த சிறுதானியங்களை கொண்டு செய்யக்கூடிய நிறைய ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய புட்டு மாவு, கொழுக்கட்டை மாவு, சேமியா, அவல் ரவை போன்ற கஞ்சி மிக்ஸு போன்ற உணவுப் பொருட்கள் வந்து ஊட்டச்சத்து அதிகம் இருக்கிறதோட சந்தையில் நல்ல விலை போகக்கூடியது. இந்த கால நுகர்வோர் வந்து அந்த மாதிரி சிறுதானி உணவுகளை எடுத்துக்கிறதுல பெரும் ஆர்வம் இளைய தலைமுறையை காமிக்கிறாங்க.
1: நிறைய பண்ணை மகளிர் வந்து இந்த சிறுதானியத்தில் வந்து நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. பட் இந்த விற்பனையில் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. சந்தைப்படுத்துதல் அதை எப்படி வந்து முழு சந்தைக்கு நம்ம கொண்டு போகிறோங்கிறது வந்து தெரியவில்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன சொல்வீங்க?
0: ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்னு செய்யக்கூடிய நிறைய பேர் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உணவு தொழில்ன்றது ஒரு பெரும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்குது. அதை வந்து பண்ணை மகளிரும் ஆரம்பிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அதை முறைப்படுத்தி செய்யணும். லைசன்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டி எண் வாங்கணும், பேக்கிங் பண்ணணும், அதுக்கான எந்திரங்களை வச்சு போய் பண்ணும்போது மட்டும்தான் அது பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். குடிசை தொழிலாக இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்.
1: பெரிய அளவு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் பண்ண முடியும்? நம்மளுக்கு வந்து கேவிக்கெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அது மூலமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு சந்தை வாய்ப்பில் முன்னெடுக்க முடியுமா?
0: இல்லை, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கேவிக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் வந்து இந்த சுயஉதவி குழுக்கள் இருக்கக்கூடிய மகளிர் வந்து தங்களுடைய பொருட்களை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வாய்ப்புகள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியோட டைஅப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் அவங்க தங்களுடைய பொருட்களை விற்பதில் எந்த சிரமமும் இருக்கிறதில்லை.
1: அடுத்த வந்து தென்னை வந்து சாகுபடி செய்கிற பண்ணை மகளிர் எல்லாம் வந்து இந்த தென்னையில் வந்து எப்படி வந்து மதிப்பு கூடுதல் செய்கிறாங்கிறப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் மேம்?
0: தென்னை சார்ந்த விவசாயம் செய்யும் பண்ணை மகளிருக்கு வாய்ப்புகள் அதிகம். மதிப்பு கூட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், சோப்பு, அழகு பொருட்கள், பேஸ்ட், தேங்காய் க்ரீம், ஜெல், குக்கீஸ் போன்ற பல தரப்பட்ட பொருட்களை உருவாக்கலாம். மேலும் தென்னையில் வந்து கேஸ் பற்றாக்குறை காலங்களில் வந்து பாய்லர் அடுப்புகளினுடைய பயன்பாடு அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சமயங்களிலும் தென்னை சார்ந்த பொருட்கள் பாய்லர் தொழிற்சாலைகளிலும் தேங்காய் ஓடு தென்னை ஓலைகள் பல பல அழகு பொருட்களை செய்யவும் பயன்படுகிறது. சில சமயங்களில் வந்து தேங்காய் சோப்பு, ஜெல், தேங்காய் பானங்கள், தேங்காய் தின்பண்டங்கள், குளிர்பானங்கள், தேங்காய் சார்ந்த அழகு பொருட்கள் என நீண்ட தேங்காயிலிருந்து செய்யக்கூடிய அழகு கூட்டு பொருட்கள், உலர்ந்த தேங்காய் துண்டுகள் மற்றும் தேங்காய் கூழ் போன்றவையும், இன்ஸ்டன்ட் மசாலா பொருட்கள் மாதிரி தேங்காய் பேஸ்ட்கள் வந்து நிறைய இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. ஸோ அதை வந்து வேலைக்கு செல்லும் மகளிர் வந்து பயன்படுத்துகிறாங்க.
1: இதோடைய பயன்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களா மேம்?
0: தேங்காய் சார்ந்த பொருட்கள் வந்து வேலைக்கு செல்லும் மகளிர் தான் இதை வந்து நிறைய பயன்படுத்தி, ஏன்னா அது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க அப்படின்றதுனால ஈஸியாக அவங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கான வழிகள் இது.
1: அடுத்த பார்த்தோம்னா வந்து வாழை மதிப்பு கூடுதல் பண்ணுறது பார்க்கலாம். வாழைப்பழம்னாலே வந்து வாழை காய் இருக்குது, அதுக்கடுத்து வாழைத்தண்டு இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்து மதிப்பு கூடுதல் செய்ய முடியும் மேம்?
0: மிக விரைவில் அழுகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது வாழைப்பழம். இதனால் வாழை விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுது. இவங்க என்ன பண்ணலாம் இதை தீர்க்கறதுக்கு அப்படின்னா, வாழைப்பழத்திலிருந்து மதிப்பு கூட்ட பொருட்களை மாற்றலாம். அதாவது வாழைப்பழ சிப்ஸு, வாழைப்பழ கேக்கு, வாழைப்பழ பிஸ்கெட்டு, ஜாமு, வினிகர் போன்ற பலவற்றை தயாரிக்கலாம். இது

0: குடிசை தொழிலாம் பண்ணலாம், சுயோதவி குழு உள்ள மகளிரும் இதில் ஈடுபடலாம். அப்புறம் வாழைத்தண்டு மற்றும் இலைகளிலிருந்து கூட சணல் எடுக்கிறாங்க, காகித தட்டுக்கள், ஃபைபர்கள், மேலும் பல உணவுப் பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி செய்கிறாங்க. அப்புறம் வாழைப்பழம் மாவு, கேக்கு, பிஸ்கெட்டு, மற்ற பிற பேக்கரி பொருட்களுக்கும் இந்த வாழைப்பழம் உதவுது. வாழை நாரிலிருந்து சணல், காகிதம், தட்டுக்கள், கயிறுகள் போன்றவற்றை செய்யப்படுகின்றன. மேலும் வாழையிலிருந்து பல மதிப்பு கூடுதல் பொருட்கள் செய்யும் போது வாழை சார்ந்த விவசாயம் செய்யக்கூடிய மகளிர் பெரும் பயன்பெறலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து காய்கறி பயிர்கள். இப்போ காய்கறியெல்லாம் வந்து நேரடியாக வந்து ஒன்ஸ் வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சந்தைப்படுத்துவோம். ஸோ இதில் எப்படி வந்து மதிப்பு கூடுதல் வந்து பண்ண முடியுமா?
0: இப்போ காய்கறின்னு எடுத்துட்டிங்கன்னா தக்காளி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பயன்பாடு, டெய்லி நம்ம தக்காளி தினமும் யூஸ் பண்ணாலும் தக்காளி விவசாயிகளுக்கான லாபம் சரியாக கிடைப்பதில்லை. ஏன்னால் சீக்கிரம் வீணாகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா தக்காளி தான். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலான விவசாயிகள் தக்காளி, மாம்பழம் போன்ற அழுகக்கூடிய பொருட்களை வீதியில் கொட்டி போராடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. அதிக மகசூல் எடுத்தாலும் அதற்கான லாபம் அவங்களுக்கு கிடைக்கதில்லை. சந்தை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. நீண்ட நாட்களுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சேமித்து வைக்க முடியதில்லை. அந்த மாதிரி சமயங்களில் வந்து காய்கறிகளுடைய மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பம் வந்து கை கொடுக்குது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளி வந்து 80 ரூபா வித்த காலம் போய் அது குறைஞ்சு 20 ரூபாய்க்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி சமயங்களில் மற்ற காய்கறிகளான வெங்காயம், மிளகாய், பூண்டு போன்றவற்றுக்கும் இதே மாதிரி அழுகி வீணாகக்கூடிய சமயங்கள் இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம நீண்ட நாள் சேமித்து வைக்கக்கூடிய அறுவடை பின் சார்ந்த தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்துகிறோம்.
1: உலர் காய்கறிகள்ங்கிற கான்செப்ட்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ உலர் காய்கறிகள்லாம் என்ன, உலர் காய்கறிகளில் எப்படி வந்து மதிப்பு கூட்ட தொழில்நுட்பங்களை பண்ண முடியுமா?
0: அதாவது என்ன, இப்போ ட்ரைடு வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கேரட்டு, உலர் பீன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் நூடுல்ஸ் செய்யும்போது அந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் உலர் காய்கறிகள் சொல்கிறோம். அந்த உலர் காய்கறிகள் அப்படின்றது காய்கறிகளை உலர்த்தி பதப்படுத்தி கழுவி சில ஸ்லைசர்கள்னு சொல்லக்கூடிய வெட்டும் கருவிகள் மூலமாக அதை குளிரூட்டும் வசதிகளில் வந்து நம்ம சேமித்து வச்சு சிறப்பு எந்திரங்கள் கொண்டு சீலிங் பண்ணி நம்ம அதை உலர் காய்கறிகள் சொல்றது. இதை வந்து நம்ம சின்ன எந்திரங்கள் இருந்தாவே போதும், அதை நம்ம முதலீடு செய்யலாம். பெரிய தொழில்நுட்பம் தேவையில்லை இதுக்கு. நமக்கு வந்து நல்ல ஒரு நேரடி சூரிய வெளிச்சம் இருந்தாவே போதும் இதுக்கு.
1: சரி, இப்போ உலர் காய்கறிகள்லாம் இயற்கையா சாப்பிட்றதுக்கும் அந்த உலர் காய்கறிகள் சாப்பிட்றதுக்கும் வேறுபாடுகள் இருக்குதா?
0: உலர் காய்கறிகள் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து மாங்காய், வடு மாங்காய் போடுறோம், ஊறுகாய்கள் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய பாரம்பரியமாக அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள் பண்ணக்கூடிய மாங்காய் வற்றல்னு சொல்லக்கூடியதான் உலர் காய்கறிகள். அதைத்தான் இப்போ வந்து வேற பேரை மாற்றி உலர் காய்கறிகள் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பமாக சொல்கிறாங்க. மாங்காய் மட்டுமே அந்த காலத்தில் பண்ணப்பட்டது. இப்போ வந்து மற்ற காய்கறிகளான கேரட், முட்டைகோஸ், பீன்ஸு அப்படின்னு, தக்காளி, உருளைக்கிழங்கு, ஈவன் பழங்களான பப்பாளி, இந்த மாதிரி எல்லாமே வந்து உலர் காய்கறிகள் பட்டியலில் வந்து விட்டன.
1: காய்கறிகள்னா அப்புறம் பழங்கள்னு வரும் இல்லையா? பழங்களில் எப்படி நம்ம மதிப்பு கொடுத்துருக்கோம் பார்க்கலாம்.
0: பழங்கள் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் வீணாகக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு சொன்னால் அது வந்து பழங்கள் தான். அதை வந்து நம்ம நீண்ட நாட்களுக்கு சேமித்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மதிப்பு கூடுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். ஏன்னா அறுவடைக்கு பிறகு பழங்களை நேரடியாக நம்ம விற்பனை செய்வதை விட அவற்றை பதப்படுத்தி மதிப்பு கூட்டுதலால் நீண்ட ஆயுள் அந்த பழங்கள் கிடைக்குது. சந்தை மதிப்பு அதிகமாகுது, அந்த பழங்களுடைய ஆயுள் அதிகமாகுது. மேலும் வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கலாம். நம்ம பேக் பண்ணியும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வசதிகளும் கிடைக்கும் பழங்கள் மதிப்பு கூடுதலால்.
1: எப்பவுமே வந்து ஒரு பழங்களை வந்து நீங்க சேமிக்க வைக்கிறீங்க, இல்லாட்டி வந்து வெளிநாட்களுக்கு கெடாமல் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து உடல்நலத்திற்கு கேடு தானே?
0: உலர் பழங்களுக்கு வந்து பிரிசர்வேட்டிவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழச்சாறே போதும். கெமிக்கல் சிட்ரிக் ஆசிட் விற்கிது வெளியில், அது பெரும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தணும். நம்ம சின்ன சின்ன முதலீடு பண்ணி பண்ணும்போது எலுமிச்சை பழச்சாறே ஒரு உலர் பழங்களை பதப்படுத்த பயன்படுத்தலாம்.
1: சந்தையில் வேற மாதிரியான தொழில்நுட்பங்களும் வந்து உபயோகத்தில் இருக்குதா?
0: இல்லை, நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா அதே பழங்களை வந்து நம்ம உலர் பழங்களாக மாற்றணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. பழங்கள்னாவே ஜாமு தான். ஜெல்லி, பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகள், கேண்டீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை பாகு கொண்ட பழங்கள், இதெல்லாம் கூட நம்ம நீண்ட நாள் தயாரிச்சு வைக்கலாம். ஸோ பழங்கள்ல இருந்து நிறைய எண்ணெய் எடுக்கிறாங்க. ஸோ அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எண்ணெய் எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அதை கூட நம்ம வந்து மாற்றுப் பொருளை பயன்படுத்தி லாபம் பெறலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா வந்து முருங்கைக்காய் இருக்குது, அதுல வந்து எப்படி வந்து லாபம் தரக்கூடியதா மாத்த முடியும், அதற்கான தொழில்நுட்பங்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்களேன்.
0: முருங்கை வந்து மகளிரோட மிக தொடர்பு கொண்ட ஒரு தாவரம்னு சொல்லலாம். முருங்கையில நிறைய கால்சியம் சத்து இருக்கிறதுனால கால்சியம் அதிகமா தேவைப்படக்கூடிய பக்கம் அப்படின்னா அது பெண்கள் தான். ஏன்னா மகளிர் அப்படின்னு முருங்கையோட ஒரு இணைந்த ஒரு பந்தம் அப்படின்னு சொல்லலாம். இதனால முருங்கை வந்து நம்ம கண்டிப்பா

0: அப்படியே ரொம்ப நாள் வந்து சேமிச்சு வைக்க முடியாது. முருங்கை இலையை எடுத்துட்டு வந்துட்டு சாதாரண முருங்கை விற்பதை விட அது மதிப்பு கூட்டி விற்பதனால பல மடங்கு லாபம் கிடைக்குது. இதனால இடைத்தரகர்களை சார்ந்தில்லாமல் விளைபொருட்களை நேரடியாகவே மகளிர் விற்பனை செய்யலாம். முருங்கை இலையை காய வச்சு அது பொடி பண்ணலாம். முருங்கை தூளை மாத்திரையா தயாரிக்கலாம். முருங்கையிலிருந்து எண்ணெய் எடுத்து விற்பனை செய்யப்படுகிறது. முருங்கையிலிருந்து நிறைய அழகு பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முருங்கை இலையை வந்து தூள் செஞ்சு இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்காக நிறைய தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பாதுகாப்பு சான்றிதழ் பெற்று பேக்கிங் லேபிளிங் தொழில்நுட்பம்லாம் செய்கிறதுனால மகளிர் பெரும் தொழில் முனைவோராக மாற்றலாம்.
1: சரி, அடுத்தது பார்த்தோம்னா வந்து நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வந்து பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் ரெண்டுமே இருக்குது. இந்த நெல்லிக்காய்களை எப்படி வந்து நேரடியாக வந்து பசங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதை சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பெரிய நெல்லிக்காய்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை செய்ய முடியும்?
0: ஒரு பழமொழி இருக்கு, அதாவது அகத்தியர் அவையார் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஞாபகம் வர்றது நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் வந்து என்ன, நீண்ட ஆயுள் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதை நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டாவே நமக்கு எந்த நோயுமே வராது. அந்த மாதிரி ஒரு காய் அது. ஆனால் நம்ம உடைய சமூகத்தில் அது ஒதுக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காயிலேருந்து நிறைய கேண்டி பண்ணலாம். தேன் நெல்லி இருக்குது, உலர் நெல்லி இருக்குது, நெல்லிக்காய் இட்லி பொடிகள் இருக்குது, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்குது, இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜாமு, அதுக்கப்புறம் நிறைய நெல்லிக்காய் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்கள வந்து அட்ராக்ஷன் பண்ணலாம்.
1: அடுத்து பார்த்தோம்னா எலுமிச்சை இருக்குது மேம். இந்த எலுமிச்சையில் வந்து விற்பனை அதிகரிக்க என்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள்லாம் வந்து பயனில் இருக்கு மேம்?
0: எலுமிச்சை மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்யக்கூடிய எலுமிச்சை சாறு இதுவே பெரிய மதிப்பு கூடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் கொடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் எப்படி ஜூஸ் விற்கிறாங்களோ மற்ற குளிர்பானங்கள் விற்கிற மாதிரி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எலுமிச்சை மிட்டாய், எலுமிச்சை ஊறுகாய், எலுமிச்சை பொடி, எலுமிச்சையிலேருந்து இருக்கக்கூடிய எண்ணெய்கள், இதெல்லாமே அவருடைய சந்தை மதிப்பை அதிகரித்து அவருடைய பயன்பாட்டை அதிகரித்து நல்ல லாபம் தரக்கூடியது. ஏன்னா நிறைய குளிர்பானங்கள் இப்போ கெமிக்கல் பயன்படுத்துறதுனால அதை தவிர்த்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இயற்கையோடு இணைந்த ஒரு எலுமிச்சை சாறுன்னு சொல்லும்போது அதை சர்க்கரை சேர்த்து மிட்டாய் தயாரிக்கிறாங்க. பிரபலமான இனிப்பு புளிப்பு சுவை கொண்ட உணவு மிட்டாய்கள்லாம் தயாரிக்கிறாங்க. இதை தவிர எலுமிச்சை பொடி, எலுமிச்சை தோலிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், எலுமிச்சை வாசனை திரவியங்கள், அழகு பொருட்கள், மசாஜ் எண்ணெய்கள், எலுமிச்சை ஜாம், இதை தவிர எலுமிச்சையுடைய ஓடுகள் எல்லாம் அதாவது அதனுடைய துண்டுகளை உலர்த்தி தேநீர் மற்றும் மற்ற பானங்களில் சேர்க்கும்போது ஹெர்பல் டீ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வந்துடுது. இதோட நிறைய குளிர்பானங்களும் இனிப்புகளும் செய்ய அந்த எலுமிச்சை பயன்படுது.
2: தென்னை, வாழை, பழங்கள், முருங்கை, நெல்லிக்காய் போன்றவற்றில் சந்தையில் உள்ள தேவைகளை அறிஞ்சு அதற்கேற்ப எப்படி மதிப்பு கூட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து வேறு என்னென்ன பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி அதிக லாபம் அடையலாம் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணையறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்களோட.
1: பால் பொருட்களை எப்படி வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தலாம்?
0: டெய்லி நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பால். பாலில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது. நிறைய பால் கிடைக்கக்கூடிய சமயங்களில், உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய சமயங்களில் அது வந்து மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்யும்போது லாபம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பால் உற்பத்தியாளர்களும் விவசாயிகளும் அதிக லாபம் கிடைப்பதற்காக பாலை வந்து பன்னீர் அப்படின்ற பொருளாக மாற்றுறாங்க.
1: இதுக்கெல்லாம் வந்து தொழில்நுட்பம் வேணும், அதற்கு தேவையான மெஷின்லாம் வேணும், அது எப்படி சாத்தியம் அது?
0: எல்லாருமே அவங்கவுங்க வந்து தொழிற்சாலை தொடங்க முடியாது. எந்த தொழிற்சாலை இருக்கோ நம்மளுடைய பகுதிக்கு அருகில் அந்த தொழிற்சாலைக்கு மூலப்பொருளை சப்ளை பண்ணக்கூடிய மகளிராக நம்ம மாறலாம். ஸோ அந்த மூலப்பொருள் சப்ளை பண்ணவே நமக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா சிறு தொழிலாக இதை வந்து செய்யலாம். இதுக்கான முதலீடு ரொம்ப பெருசாக தேவைப்படாது. நிறைய கூற்று பால் சங்கங்கள் இருக்குது, அவற்றின் மூலமாக மகளிர் லாபம் பெறலாம்.
1: மதிப்பு கூட்டத்துக்கு இப்போ பாலில் என்னென்னலாம் பண்ண முடியும்? அதில்
0: பன்னீர் பண்ணலாம், பால்கோவா, நெய், தயிர், மோர், ஐஸ்கிரீம், ரோஸ் மில்க்கு, மற்ற பால் பானங்கள் வந்து யோகர்ட், பாலாடை கட்டி, சுவையோட்டப்பட்ட பால், ஃபோர்டிஃபைடு மில்க்னு சொல்கிறோம், அதெல்லாம் கூட பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கிராமப்புற மக்களுக்கு வந்து குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும்.
1: இப்போ பண்ணை மகளிரெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 10-15 பேர் இல்லாட்டி 20 பேர் சேர்ந்து குடிசை தொழிலாக இந்த மாதிரி வந்து பொருள்களாக தயாரிக்கிறது செய்ய முடியுமா?
0: செய்யலாம் சார், கண்டிப்பாக செய்யலாம். சுயோதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சிறு தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கலாம், சிறு தொழில்கள் பண்ணலாம். அதன் மூலமாக நல்ல லாபம் பெறலாம்.
1: அதற்கு வந்து நீங்க என்ன மாதிரி உறுதுணையா இருக்கிறீங்க?
0: நாங்க அதுக்கு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய என்னென்ன மாதிரி பண்ணலாம், இதுல என்னென்ன முறைகள் இருக்கு, என்ன நெகட்டிவ்ஸ்?

0: என்ன பாசிட்டிவ் இருக்கு, இதனால என்ன லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க.
1: பொதுவாக வந்து மதிப்பு கூட்டல் பண்றதுனால என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்குது மேம்?
0: மதிப்பு கூட்டல் பண்றதுனால நமக்கு வந்து பொருளோட விலை அதிகமாகுது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளோட எடை குறைஞ்சா கூட விலை அதிகமாகுது, நீண்ட நாள் அதை சேமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு காய்கறியை மதிப்பு கூட்டி பண்ணியிருக்கோம்னா அந்த காய்கறியை சூப்புக்கு பயன்படுத்துகிறாங்க, கிரேவிக்கு பயன்படுத்தலாம், குழம்பு, ஸ்நாக்ஸு, எல்லா பப்ஸு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட காய்கறிகள் வச்சு பண்ண முடியும். அப்புறம் பொடி வகைகள், மால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட் போன்ற பல வடிவங்களில் இது விற்பனை செய்ய முடியும். இதனால் அதனுடைய சத்துக்கள் அதிகரிக்குது, நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் போன்றவை அதிகரிப்பதனால நோயாளிகளும் கூட இதை எடுத்துக்கலாம். அப்போ நுகர்வோரின் தேவைக்கேற்ப உற்பத்தி அதிகப்படுத்தி நம்ம விலை நிர்ணயித்து குறியீட்டு எண் பெற்று விற்பனை விவரமெல்லாம் நம்ம பாலிதீன் பைகள் அச்சிட்டு விற்பனை செய்யும்போது நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும்.
1: அடுத்தது பார்த்தோம்னா வந்து பூண்டு இருக்குது, இந்த பூண்டுல வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்டுதல் செய்யலாம்? அதே மாதிரி இஞ்சி,
0: இஞ்சி பூண்டு இந்த காய்கறிகளை வந்து நம்ம தினந்தோறும் நம்மளுடைய சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம், உணவு பொருட்களில் பயன்படுத்துகிறோம். ஏன்னா வாயு பொருட்களை நிறைய பயன்படுத்தும் போது அவற்றை குறைப்பதற்கு இந்த இஞ்சி பூண்டு கலவை வந்து பயன்படுது. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவு, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மதிப்பு கூட்டுதலாக இஞ்சி பூண்டு இவற்றெல்லாம் வந்து சிறு சிறு துண்டுகளாக, உலர் துண்டுகளாக மாற்றலாம், இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இவையெல்லாம் வந்து சூப் சாஸ்க்குன்னு சொல்லக்கூடிய சைடிஷ்க்கு, காய்கறி கலவைகளாகவும், ஸ்டெப்பிங் கலவைகள் சொல்லக்கூடிய துரித உணவுகள் இருக்கு இல்லையா, உணவுகளை சுவைக்க பூண்டு வந்து பயன்படுது அப்படின்றாங்க. மோஸ்ட்லி வந்து உலர் பூண்டுகள் பண்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்றாங்க. ஏன்னா இது வந்து சூரிய ஒளியில உலர்த்தி அலுமினிய பைகளில் வந்து 7 முதல் 15 சென்டிமீட்டர் அளவுள்ள துண்டுகளாக மாற்றி அலுமினிய பையில அடைக்கப்படுது. உலர் பூண்டு துண்டுகள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இவை சூப்பு வகைகளிலும் சாஸ்களையும் துரித உணவுகளிலும் பயன்படுது. ஏன்னா இது வந்து சுவையூட்டியா இருக்கு.
1: வில்லேஜ்ல இருக்காங்க, வில்லேஜ்ல வந்து எதையுமே வந்து மதிப்பு கூட்ட முடியல, அப்பட்டானா பாதுகாத்து வைக்கணும், அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது?
0: நமது கிராமங்களில் வந்து சேமிப்பு கிடங்குகள், குளிர்சாதன வசதிகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி டைமில் சூரிய ஒளி தான் நமக்கு வந்து ஒரு ஆபத்து வந்துவான்னு சொல்லுவோம். அதனால் தேவையான ஆள்பலம் நமக்கு இல்லாத கூட இருக்கலாம், சூரிய ஒளி இருக்குது, அதனால் அந்த சூரிய ஒளி கொண்டு காய்கறிகளை உலர் காய்கறிகளாக மாற்றணும், அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். இந்த உலர் காய்கறிகளை சூரிய ஒளி கொண்டு பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யும்போது நல்ல லாபம் கிடைக்குது. இது மாதிரி உலர் தேங்காய், வரமிளகாய், உலர் பூண்டு, உலர் தக்காளி, மேலும் சில பல பழங்கள் இவை எல்லாமே வந்து உலரச் செய்து வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யலாம். இதுக்கு நல்ல கிராக்கி இருக்குது, விற்பனை விலையுமே அதிகம்.
1: மதிப்பு கூட்ட போட்ட பொருட்களுக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வெளிநாடுகளில் சந்தை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது?
0: வெளிநாடுகளில் சந்தை வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணணும். உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப தரமாக இருக்கணும், ஏன்னா அவங்க எல்லாமே குவாலிட்டி ஃபுட்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ நியூட்ரியன்ட் ரிச்சாக இருக்கணும், அதாவது சத்துக்கள் அதிகமாக உள்ளதாக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து சீக்கிரம் அதை எடுத்துப்பாங்க. அதுக்காக நிறைய வந்து ப்ராசஸ் இருக்குது. ஃபாசி FSSA குறியீட்டு பெறணும், GST நம்பர் வாங்கணும், பேக்கிங் பண்ணணும், ஸோ அட்ராக்டிவாக பேக்கிங் இருக்கணும். அதுக்கப்புறம் நியூட்ரிஷனல் லேபிளிங் சொல்லக்கூடிய என்னென்ன சத்துக்கள் அடங்கியிருக்குன்னு சொல்லி அதில் நம்ம அச்சிடணும், விற்பனை விலை இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான தகவலாம் நம்ம சேகரித்து அந்த தொழிலை தொடங்கினோம்னா பெரிய லாபம் கிடைக்கும்.
1: இப்போ வெளிநாடுகளுக்கு தான் இந்த FSSA இருக்குதா, இல்லாட்டி உள்நாட்டிலேயே நம்ம வந்து பொருள்களை விற்கிறோம், அதற்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட்டுறீங்க அப்படின்னா வந்து அது எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கண்டென்ட்லாம் இருக்குதுங்கிறத நீங்கள் லேபிளிங் பண்ணணும் இல்லையா, அந்த தகவல்லாம் எப்படி நீங்கள் உங்களுக்கு சேகரிக்க முடியும்?
0: அதாவது நம்ம தஞ்சாவூர்லேயே நிஃப்டம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அங்கே தான் வந்து FSSA தொழில்நுட்பம்னு சொல்லக்கூடிய நம்பர் அது, அந்த நம்பரை வந்து அவங்களுடைய பொருளை சோதித்து பார்த்து அதுக்கான குறியீட்டு எண் கொடுப்பாங்க.
1: இப்போது நிறைவாக வந்து பண்ணை முறை இருக்கு, நீங்கள் சொல்கிறது என்ன?
0: பண்ணை மகளிர் ஒரு நுகர்வோராக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நுகர்வோர் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருளை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். ஸோ அதனால் சிறு உற்பத்தியாளராகவோ அல்லது பெரிய உற்பத்தியாளரோ மாறுவதற்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து தயாரிக்கிறதுக்கான சந்தை வாய்ப்பை பெறணும். இதனால் என்ன அப்படின்னா விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கும். உலர்த்துதல், பதப்படுத்துதல் போன்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும். இந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டால் தான் அவங்க நீண்ட நாட்களுக்கு வந்து காய்கறியோ பழங்களையோ விலை வீழ்ச்சி அடையக்கூடிய காலங்களில் அவற்றை வந்து மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி விற்பனை செய்ய முடியும். இதனால் சந்தை வாய்ப்புகள் அதிகமாகுது, ஒரு விவசாயியை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குது. அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகள் வீணாவதை குறைத்து அதிக லாபம் தரக்கூடிய பொருளாக மாற்றுறதுக்கு நம்மளுடைய பண்ணை மகளிர் பயன்பெறணும்.
1: நிறைய

0: விஷயங்களை வந்து எங்களுக்கு வந்து பயந்துகிட்டேன். உங்களுக்கு வந்து பண்ணை மகளிருக்கு வந்து எப்படி வந்து மதிப்பு கூட்ட தொழில்நுட்பங்களை வந்து கொடுக்கலாங்கிறத பத்தி நிறைய தகவல் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாக நேரலின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி சார், நன்றி.
0: உங்களுடைய போன் நம்பர் சொல்லுறீங்களே?
1: என்னுடைய தொலைபேசி எண் 9788545071, 9788545071.
2: கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல உள்ள உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி அவைகளை மதிப்பு கூட்டியும் பெண்கள் சந்தைப்படுத்துறாங்க. பெண்கள் தொழில் முனைவோராக உருவெடுக்கும் போது கல்வி அறிவு, ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்த விழிப்புணர்வும் சமூகத்துல அதிகரிக்குது. பொருட்களை மதிப்பு கூட்டி வித்தா பொருளோட விலையும் அதிகமாகும், நீண்ட நாள் சேமிக்கவும் முடியும், அதோட சத்துக்களும் அதிகரிக்குது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப உற்பத்தியை அதிகப்படுத்தி நாம அதிக லாபமும் அடையலான்னு இதுவரைக்கும் நம்மளோட இணைஞ்சிருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் சித்ரா அவங்க. இனி

மெல்லிசை கேட்டீர்கள். வேளாண் சொந்தங்களே, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கலாம்? மண் வளத்தை பாதுகாக்க அதிக கரிம அளவை மண்ணில் நிலைநிறுத்துதல் மிக அவசியம். பசுந்தால் உரம் பயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை 70% வரை வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்தி அதில் ஒரு பகுதியை நிலத்தில் சேர்க்குது. பசுந்தால் உரம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ முதல் 45 கிலோ வரை தழைச்சத்தை மண்ணுக்கு அளிக்குது. இதனால நிலம் வளமடையுது. பசுந்தால் உரப்பயிர் நிலத்தோட அமைப்பை சீராக்குது, மண்ணரிப்பை தடுப்பதோட வளமான மேல் மண்ணை பாதுகாக்குது, மண்ணின் கரிம பொருளை அதிகப்படுத்துவதோடு மண்ணின் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்க செய்யுது. மண்ணின் கீழ்ப்பகுதியுள்ள சத்துக்களை மேல்மட்டத்திற்கு கொண்டு வந்து பயிருக்கு சத்து கிடைக்க வழி செய்யுது. பசுந்தால் உரப்பயிர்களை நிலத்தில் இடுவதால விளை பொருட்களோட தரமும் அதிகரிக்குது. பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கைப்பூண்டு, மணிலா, அகத்தி, கொழிஞ்சி மற்றும் சித்தகத்தியில தழை, மணி, சாம்பல் சத்துடன் நுண்ணூட்ட சத்துக்களும் அதிகமாக இருக்கு. பசுந்தாள்களை மண்ணில் இட்டபின் பயிரிடப்படும் பயிர்களோட விளைச்சல் வெகுவா அதிகரிக்குது. அடுத்து விளைவிக்கும் பயிர்களுக்கான ரசாயன உர தேவையும் குறையுது. பசுந்தாள் பயிர்களை நிலங்களில் விதைத்த 30 முதல் 45 நாட்களுக்குள் நிலத்துல மடக்கி உழுதுறணும். அதாவது பசுந்தாள் பயிர்களோட பூக்கும் பருவத்துக்கு முன்பாக இத மடக்கி உழணும். நெல் வயலில் நாற்று நடுவதற்கு 20 முதல் 25 நாட்களுக்கு முன்னரும், மற்ற நிலங்களில் விதைப்பதற்கு 30 முதல் 35 நாட்களுக்கு முன்னரும் பசுந்தாள்களை மண்ணில் இட்டு உழுதுவிட வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பில் கோ1, கொளிஞ்சியில் MDU1, மணிலா அகத்தியில் கோ1 ஆகிய ரகங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க. பசுந்தாள் உற்பத்திக்கு ஏக்கருக்கு சணப்பு என்றால் 10 கிலோ, தக்கை பூண்டு என்றால் 16 கிலோ, மணிலா அகத்தி என்றால் 15 கிலோ அல்லது குளஞ்சிக்கு 8 கிலோவே போதுமானது. சணப்பின் மூலம் ஏக்கருக்கு சுமார் 7 டன் உயிர்ம பொருள்களும், 35 கிலோ தழைச்சத்தும், தக்கை பூண்டில் 10 டன் உரிம பொருட்களும், 60 கிலோ தழைச்சத்தும், மணிலா அகத்தியில் 10 டன் உரிம பொருள்களும், 50 கிலோ தழைச்சத்தும், கொளிஞ்சியில் 3 டன் உரிம பொருட்களும், 25 கிலோ தழைச்சத்தும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பசுந்தால் உரமிடுவதால் அங்கக பொருட்கள் மண்ணுல அதிகமாக சேருது. ஆக மொத்தத்தில் 15 முதல் 20% பயிர் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எனவே விவசாய பெருமக்கள் எதிர்வரும் கோடை காலத்தில் பசுந்தால் உரப்பயிர்களை சாகுபடி செய்து மண் வளத்தையும் விளைச்சலையும் அதிகரிக்குமாறு திருச்சி மாவட்டம் முசிறி வேளாண்மை உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணும் பணிகளுக்காக 10,545 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் செயல்முறையின் நேர்மையை உறுதி செய்ய 4,624 நுண்பார்வையாளர்கள் அவர்களுக்கு உதவியாக செயல்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். தபால் வாக்குகளை எண்ணுவதற்கு 1,135 கூடுதல் உதவி தேர்தல் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே மேற்குவங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று நடைபெற்ற மறு வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 87% வாக்குகள் பதிவாயின. நாட்டின் சர்வதேச வர்த்தகம் மற்றும் மேலாண்மை துறையை வடிவமைப்பதில் இந்திய அயல்நாட்டு வர்த்தக நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வியில் இந்நிறுவனத்தின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்று கூறினார். மே மாத கோடை வெப்பம் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் சில பகுதிகளில் இயல்பு நிலைக்கு கூடுதலாக வெப்பம் பதிவாகும் என்றும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். பிரச்சார் பாரதியின் தலைவராக திரு பிரசூன் ஜோஷி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அவரது நியமனம் படைப்பாற்றலை அதிகரிக்கும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 552 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. இதனிடையே தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதும் மாணாக்கருக்கு மன உறுதி, மனநல ஆலோசனைகள் தொலைபேசி வழியாக வழங்க அரசு ஏற்பாடு செய்துள்ளது. திருவாரூரில் வரும் 5ஆம் தேதி வணிகர் சங்கங்களின் பெருமாநாடு நடைபெற உள்ளதால் மயிலாடுதுறையில் அன்றைய தினம் பிற்பகல் முதல் வணிக நிறுவனங்கள் செயல்படாது என்று அம்மாவட்டத்தின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான மருந்து கடைகள் உள்ளிட்டவை மட்டுமே திறக்கப்படும் என்றும் இந்த அமைப்பு கூறியுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை கோவில் தெப்பக்குளம் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி அலுவலர்கள் தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக மின் மோட்டார்கள் மூலம் தெப்பக்குளத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூர்வாரும் பணிகள் முழுமை பெற்ற பின்னர் மீண்டும் காவிரி நீரை கொண்டு தெப்பக்குளம் நிரப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடைக்கால வறட்சியால் வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வனப்பகுதியில் தண்ணீர் தொட்டிகளில் நீர் நிரப்பப்பட்டு வருகிறது. இத்தொட்டிகளில் பொதுமக்கள், தன் ஆர்வலர்கள், வன ஆர்வலர்கள் சுப நிகழ்ச்சிகளின் நினைவாக தண்ணீர் நிரப்பலாம் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே திருச்சி மாவட்ட சுற்றுவட்டார பகுதியில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. மேலும் கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. வரும் 8ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், வட ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 4ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூரில் சூறாவளி காற்றுடன் இன்று பெய்த கனமழையால் 10,000 வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்துள்ளன. திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலின் கண்ணாடி பள்ளக்கு சப்தசான நிகழ்வு இன்று நடைபெற்றது. நாளை தேரடி திடலில் 7 கண்ணாடி பள்ளாக்கும் ஒரே இடத்தில் சங்கமித்து பூ போடும் நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மந்த் பிரீத் கவுர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்மிருதி மந்தனா, ஷபாலி வர்மா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக முதலில் பேட் செய்ய மும்பை இந்தியன்ஸ் சற்று முன் 7 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 59 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

முன்னிரவு பொழுதின் முத்துக்களாய், 80கள் 90களின் இசை கொத்துக்களாய், திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது இரவு இசை இனிமை.

நேர்களே, உங்களை நினைவிற்கு. நாளை இரவு 7:02 சிறுகதை நேரம். சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம். நாம் இணைந்திருக்கின்றோம் கோடைக்கால இரவின் குளிர் சுரியும் அருவியின் சாரல்களாக, இதம் தரும் பாடல்களாக, திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனியராகமாக.

நேர்களை உங்களை நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் மகிழ்வோம் நிகழ்வோம். உங்கள் மனதில் பதிந்த ரம்யமான தருணங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களோட குரல் பதிவு மூலமாகவும் குறுஞ்செய்தி மூலமாகவும் நீங்கள் தகவல்களை அனுப்பலாம். நாளை காலை வசந்த அழைப்பில் மகிழ்வோம் நிகழ்வோம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய தகவல்கள் படிக்கப்படும். தகவல்கள் அனுப்ப திருச்சி வானொலி வாட்ஸ்அப் எண் 9385461 இருக்கு. வெயில் மறந்த இரவின் கதகதப்பாய் தென்றல் வருடும் பொழுதில் இது திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இனிய ராகம்.